மகுடங்களும் கஞ்சமலர் செங்கையும் சிந்து வேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண் குளிர என்ற முன் சந்தியாவோ தந்தை அழிவெண்டயங் கிங்கிணி சதங்கையும் கண்கழல் சிலம்

கடகங்கையும் தன் கடல் சிலம்புடன் கொஞ்சவே தண்டையடி வெண்டயன் கெங்கிணி சதங்கையும் தன் கடல் சிலம்புடன் கொஞ்சவே நின் தந்தையினை முன் பரிந்தின்ப ஒரு கொண்டு

கண்டமும் கொண்ட பகிரண்டமும் பொங்கியழ வெங்களம் கொண்ட போது பொங்கிரியன சிறந்தெங்கனும் வளர்ந்து முன் புண்டரிக தந்தையும் சிந்தை.

0: இரண்டமும் கொண்ட பகிரண்டமும் பொங்கியள வெங்களங்கொண்ட போது பொங்கிரிய நக்கிரந்தெங்கனு வணங்கு முன் புந்தரிக தந்தையும் சிந்தை கூற கொண்ட நடனம் பதம் செந்திலுவென்றன் முன் பொங்கி நடனம் கொடும் கந்த வேளேன் பொங்கை குரமங்கையின் சந்தமனம் உண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே.
1: புலரும் பொழுது நிகழ்ச்சியில் தொடர்ந்து லவகுசா திரைப்படத்திற்காக ஜே வி ராகவன், ஏ பி கோமலா, கே ராணி பாடியுள்ள பாடல்.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு வழங்கிய புலரும் பொழுது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது வந்தே மாதரம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: அம்நேரில் 100.1 சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு நிலையத்தில் நிரம்பப்பொழுது 6:11. நேயர்கள், இனி கேட்கலாம் தேனிசை பக்தி பாடல்களின் தொகுப்பு. பக்தி பாடல்கள் வழியாக இறைவனை வழிபடும் நேரம் இது. நிகழ்ச்சி அலங்கரிக்க முதலில் ஆடிக்கொண்டார் டாக்டர் சீர்வாழி எஸ் கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடல்

நேரம் 6:31:40. 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் தேனிசை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை மிருகூட்ட அடுத்து ஒலிக்கிறது பி.எஸ். சசிரேகா பாடியுள்ள வாயு மகன் என தொடங்கும் பாடல்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிய தேனிசை பக்தி பாடல்களின் தொகுப்பு. பக்தி பாடல்கள் வழியாக இறைவனை வழிபட்டோம்.
1: சமயம் ரஹேகா,

0: இதம் ஆஜீவிகா மேலகம் தேசிய பஞ்சச்சத்வாரிஷத் ஸ்தானேஷு ஆயோஜயிஷ்யதே. நவநியுக்தாஹ அப்யர்த்தினஹ பாரத பிரசாசனஸ்ய விபின்னேஷு மந்த்ராலயேஷு விபாகேஷு ச காரியபாரம் ஸ்வீகரிஷ்யந்தி. ஏதேஷு ராஜஸ்வ விபாகம், ரேல மந்த்ராலயம், கிரஹ மந்த்ராலயம், ஸ்வாஸ்திய பரிவார கல்யாண மந்த்ராலயம், வித்திய சேவா விபாகம், ரக்ஷா மந்த்ராலயம் ச சமேத்திய அன்யே விபாகாஹ சம்மிலிதாஹ சந்தி. பிரதானமந்திரி நரேந்திர மோடி அத்ய பிராத்தஹ நவதில்லியாம் பர்யாவரணஸ்ய வாதாவரண கதிஷீலதாயாஷ்ச பவிஷ்யஹ இத்யஸ்மின் விஷயே ஆயோஜிதஸ்ய அந்தாராஷ்ட்ரிய சம்மேளனஸ்ய உத்காடனம் கரிஷ்யதி. த்விதிவசியஸ்ய அஸ்ய சம்மேளனஸ்ய ஆயோஜனம் ராஷ்ட்ரிய ஹரிதாதிகரணேன க்ரியதே. சம்மேளனே பர்யாவரண விசேஷஜ்ஞாஹ, சர்வோச்ச நியாயாலயஸ்ய உச்ச நியாயாலயானாம் ஜன்பத நியாயாலயானாஞ்ச நியாயாதீஷாஹ பாகம் கிரஹீஷ்யந்தி. விபின்ன மந்த்ராலயானாம் சசிவாஹ, வரிஷ்டாஹ பிரஷாசகியாதிகாரிணஶ்சாபி கார்யக்ரமே சஹபாகம் கரிஷ்யந்தி. சம்மேளனே சப்ததஶ தேசேப்யஹ பிரதிஷ்டிதாஹ நியாயாதீஷாஹ நியாயிக பிரதிநிதயஶ்ச சஹபாகம் கரிஷ்யந்தி. பாரதம் சயுக்தாரபாமிராதஶ்ச பிராதேசிகா சாந்தேஹ சுரக்ஷாயாஹ ஸ்தைர்யஸ்ய ச சம்வர்தனாய க்ருதேஷு ப்ரயத்னேஷு நிரந்தர சஹகாரம் சமன்வயம் ச ப்ரதி ஸ்வகீயாம் ப்ரதிபத்ததாம் புனஹ ப்ரகடிதவந்தௌ. பிரதானமந்திரிணா நரேந்திர மோடினா சஹ ஹ்யஹ சயுக்தாரபாமிராதஸ்ய ராஷ்ட்ரபதினா ஷேக் முஹம்மது பின் ஜாயத் அல் நஹ்யான இத்யனேன தூரபாஷேண சம்பர்கஹ க்ருதஹ. உபௌ நேதாரௌ பஷ்சிமைஷியாயாம் பிரவர்த்தமானானாம் கடனாக்ரமாணாம் விஷயே பரஸ்பரம் விசாரான் பிரகடிதவந்தௌ. உபாப்யாம் தேஷாப்யாம் வியாபக சாமரிக சஹமதிம் அதிகம் சுத்ருடீகர்த்தும் ஊர்ஜா ரக்ஷா ப்ரௌத்யோகிகீ நிவேஷ ஸ்வாஸ்த்யாஞ்ச சமேத்ய நூதனேஷு உபாயேஷு சர்ச்சா க்ருதா. சயுக்தாரபாமிராதஸ்ய ராஷ்ட்ரபதினா பிரதானமந்திரிணா நரேந்திர மோடினா ஜன்மதிவசஸ்ய அவசரே ஹார்திக்யஹ சுபகாமனாஹ ப்ரேஷிதாஹ ததா பாரதஸ்ய சஃல பிரிக்ஸ் அத்யக்ஷதாயை தஸ்ய அபிநந்தனம் அபி க்ருதம். பிரதானமந்திரி மோடி பிரிக்ஸ் சிகர சம்மேளனே ஷேக் காலிதஸ்ய சஹபாகிதாயை ததா பாரதஸ்ய அத்யக்ஷதாயாஹ அந்தர்கதம் மகத்வபூர்ணானாம் பரிணாமானாம் ப்ராப்தௌ சதி சயுக்தாரபாமிராதஸ்ய சஹயோகஸ்ய சஹமதிஹ ச ப்ரஷன்சாம் க்ருதவான். தில்லி விஸ்வவித்யாலயஸ்ய சாத்ர சங்கஸ்ய நிர்வாசனாய மததான ப்ரக்ரியா ஹ்யஹ சம்பன்னா. அஸ்மின் நிர்வாசனே அஷ்ட ஷட் தசாம்சோத்தர ஏகோன சத்வாரிஷத் பிரதிஷதம் மததானம் பஞ்சீகிருதம். மததானம் த்வயோஹ சரணயோஹ சம்பன்னம். தியாதவ்யமிதம் யத் அத்யக்ஷ உபாத்யக்ஷ சசிவ சயுக்த சசிவ சேத்யேப்யஹ பதேப்யஹ மததானம் ஜாதம். மதகணனா அத்ய தில்லி விஸ்வவித்யாலயஸ்ய உத்தர பரிசரே ஸ்திதஸ்ய விஸ்வவித்யாலய க்ரீடாங்கணஸ்ய பஹுத்தேசிய சபாகாரே பவிஷ்யதி. ஐஷமஹ ஏஷியா க்ரீடா மஹோத்சவஸ்ய விம்சதிதமஸ்ய சன்ஸ்கரணஸ்ய பவ்யோத்காடன சமாரோஹ அத்ய ஜாபான தேசஸ்ய ஐஷி நாகோயா ஸ்திதே பாலுமா மிசுஹோ க்ரீடாங்கணே பாரதீய சமயானுசாரம் மத்தியானே சார்த த்விவாதனே ஆரப்ஸ்யதே. த்விவாரம் ஒலிம்பிக பதக விஜேத்ரி மனு பாகர் அத தஜிந்தர பாலசிங் தூரஹ ச உத்காடன சமாரோஹே பாரதஸ்ய த்வஜ வாஹகௌ பவிஷ்யதஹ. ஏஷியா க்ரீடா அத்யாரப்ய அக்டூபர மாசஸ்ய சதுர்த்த தினாங்க பர்யந்தம் ப்ரவர்த்திஷ்யதே இதி வார்த்தாஹ.
1: நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: நிகழ்ச்சி நிரல் நேர்களே, இன்று காலை 10:30 பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுதில்லி விஞ்ஞான் பவனில் தேசிய பசுமை தீர்ப்பாயம் சார்பில் நடைபெறும் எதிர்கால சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை இயக்கவியல் 2026 குறித்த

0: நாள் சர்வதேச மாநாட்டின் தொடக்க விழாவில் பங்கேற்று சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நேர்களின் 100.1 FM கோல்டில் இன்று இடம்பெறவுள்ள பிற நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் அறியலாம். காலை 7:15 திரை இசை, 7:30 ஆத் சவேரே, 8:30 திரைகானம், 9 அரங்கிசையில் ஆழப்புழா வெங்கடேசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ER அனிருத் அவர்கள் உடன் பாடியுள்ளார். BU கணேஷ் பிரசாத் அவர்கள் வயலின், சீர்தலை ஆர் அனந்த கிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ். நண்பகல் 12 திரைகானம் கேட்கலாம். 12:40 மெல்லிசை, 1:10 இசை பேருரை. லக்ஷ்மி ஸ்வயம்வரம் நிகழ்த்தியுள்ளவர் எம்.ஆர். விஜயராகவாச்சாரியார். பிற்பகல் 2:30 திரைகானம் கேட்கலாம். 3:00 மலையாள நிகழ்ச்சி, 4:10 தேனி நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிகிரமா செய்தி தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 5:00 அரங்கிசையில் ஜி ராமநாதன் அவர்களின் சாக்ஸபோன் இசை கேட்கலாம். மேலக்காவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், கார்த்திக் கணேஷ்ராமன் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்த திரை இசை, 6:10 விஸ்லேஷன், 6:30 11:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 திரைகானம் கேட்டு ரசிக்கலாம். 7:50 செய்தி கதம்பம், 8:10 ஆலமரம் நாடகம் எழுதியவர் காவனூர் வேலன் அவர்கள், நடிப்பு KRS குமார், எல் சிவகாமி, எஸ் ரமேஷ், பத்மஸ்ரீ, ஆர் அருணா, வி வினோதினி, எல் மோகன் ஆகியோர், அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன் அவர்கள். 8:40 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 தேசிய திரைப்பட ஈடு, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகானம். நிகழ்ந்தவரை நிகழ்ச்சிகள் கேட்டீர்கள்.
1: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம், நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம். மனிதர்களுக்கு உண்ண, உடுக்க, உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.
0: எமது அனைத்து நிகழ்ச்சிகளையும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் கேட்டு மகிழலாம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தெலுங்கு செய்தி அறிக்கை.
2: ஆகாசவாணி வார்த்தలు చదువుతున్నది నీలాలా శరణ్య. 20వ రోజ్గార్ మేళాలో ప్రధానమంత్రి నరేంద్ర మోదీ ఈరోజు వివిధ ప్రభుత్వ శాఖలలో కొత్తగా నియమితులైన యువతకు 51,000 పైగా నియామక పత్రాలను పంపిణీ చేస్తారు. విమానయాన రంగంలో భారత్ ప్రపంచ స్థాయిలో అగ్రగామిగా నిలుస్తుందని రక్షణ మంత్రి రాజ్నాథ్ సింగ్ విశ్వాసం వ్యక్తం చేశారు. గ్లోబల్ సెమీకండక్టర్ పరిశ్రమలో భారత్ ఒక నమ్మకమైన భాగస్వామిగా ఎదుగుతోందని ఎలక్ట్రానిక్స్ సమాచార సాంకేతిక శాఖ మంత్రి అశ్విని వైష్ణవ్ తెలిపారు. ఆంధ్రప్రదేశ్, రాజస్థాన్, కర్ణాటక, కేరళం, ఈశాన్య రాష్ట్రాలలో ఈరోజు భారీ వర్షాలు కురుస్తాయని భారత వాతావరణ శాఖ తెలిపింది. ఇక వార్తలు వివరంగా. 20వ రోజ్గార్ మేళాలో ప్రధానమంత్రి నరేంద్ర మోదీ ఈరోజు వివిధ ప్రభుత్వ శాఖ

சென்னை பம்மல் T4 காவல் நிலையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தாம்பரம் மாநகர காவல் ஆணையரக எல்லைக்குட்பட்ட பம்மல் அருகே சுமார் 60 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடையாளம்: சுமார் 5.5 அடி உயரம், மானிரம், வட்டமுகம், வலது கண்ணிற்கு கீழ் ஒரு காயத்தழும்பு காணப்படுகிறது. வெள்ளை நிற லுங்கி அணிந்துள்ளார். மேலும் விவரம் அறிய T4 சங்கர் நகர் காவல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். காணாமல் போனவர் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: 100.1 FM கோல்டில் ஒலிக்கவிருப்பது திரைகானம். நேர்களை திரைகானம் கேட்டு ரசிக்கும் முன்
2: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம். ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா, ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை, ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை, ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, பேராமிலிட்ரி கே அர்த்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே एक एक नागरिक को ये गीत समर्पित है. हमारे देश की भावनाओं के अनुरूप

0: சேவை பாரதிய சேனா.
1: நேர்களை, திரைக்காலத்தில் துவக்கமாக ஒலிக்கிறது ஜனநாயகன் திரைப்படத்தில் விஷால் மிஸ்ரா அனிருத் ரவிச்சந்தர் பாடியிருக்கும் பாடல்.
2: என் நெஞ்சில் குடியிருக்கும்

நேர்களே, 100.1 எஃப்எம் கோல்ட் வழங்கி கொண்டிருக்கும் திரைகானத்தில் அடுத்து யூத் திரைப்படத்திற்காக கென் கருணாஸ் பாடியிருக்கும் இந்த பாடலை கேட்டு ரசிக்கவிருக்கும் நேரம் 8:48.

0: யார் அது? ஓ, செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
1: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
0: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
1: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
0: ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவுத்திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க உறுதுணையா இருக்குமே.
1: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
0: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.
2: அடுத்து நாம் கேட்கலாம் சிங் கீதம் திரைப்படத்தில் சிந்துரி விஷால் பாடியிருக்கும் இந்த பாடலை.

ஆகாஷவாணி அரங்கிசை இன்றைய நிகழ்ச்சியில் ஆலப்பே வெங்கடேசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஈஆர் அனிருத் அவர்கள் உடன் பாடியுள்ளார்கள். பி யு கணேஷ் பிரசாத் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஞானமோ சகராதா தியாகராஜர் கீர்த்தனை, பூர்வி கல்யாணி ராகம் ரூபகதாளம்.

ஆகாஷவாணி நேர்மை பொழுது 9:32:45. அரங்கிசி நிகழ்ச்சியில் ஆலப்பே வெங்கடேசன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ER அனிருத் அவர்கள் உடன் பாடியுள்ளார். BU கணேஷ் பிரசாத் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து அர்த்தநாரீஸ்வரம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, குமுதக்ரியா ராகம், ரூபகதாளம்.

நிகழ்ச்சியில் அடுத்து ராகச்சந்திர ஸ்லோகத்தை தொடர்ந்து ஜனனி சுப்பராய சாஸ்திரி இயற்றியது ரீதி கவுளி ராகம் மிஸ்ரச்சாப்பு தாளம்.

நிறைவாக ஆயாகி விரஜயுவதி, நாராயண தீர்த்தர் தரங்கம், ஹம்சா நந்தி ராகம், ஆதிதாளம்.

தி கைரவி நீரஜாரி சசாங்கா சசி வண்டி ఎన్నో பேர்லு உன்ன நலராஜு தாரக்கல குடி ககனாண்ணி ராத்திரி வேளல்லு ஏலே ரேராஜு தன கௌமுதீ சுதல காந்துலனு மனந்தரிக்கி பஞ்சுத்து சல்லனி நித்ரனு கம்மனி கலலனு பிரசாதிஸ்துனாடு. இப்படு எஸ் ஜானகி கலன்லு பூஜா ஃபலம் சித்திரம் நுண்டி ஈ பாட்ட விந்தாம்.

0: நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
0: நொறுப்புளி உண்ட FM கோல்டில் குரல் அமுதம் கேட்கலாம்.

0: நன்மை விளைய விரும்பினால் நாணமுடைய தன்மை வேண்டும். பிறந்த குலத்தின் பெருமை சிறக்க வேண்டுமானால் பணிவுடைமை மிகவும் வேண்டும். குறள் எண் 960 அதிகாரம் குடிமை.
1: நலம் வேண்டின் நானுடைமை வேண்டும், குளம் வேண்டின் வேண்டுக யார்க்கும் பணிவு.
0: நன்மை விளைய விரும்பினால் நாணமுடைய தன்மை வேண்டும். பிறந்த குலத்தின் பெருமை சிறக்க வேண்டுமானால் பணிவுடைமை மிகவும் வேண்டும். குறள் எண் 960 அதிகாரம் குடிமை.
1: நலம் வேண்டின் நானுடைமை வேண்டும்.
2: குறளமுதம் கேட்டீர்கள். நேர்களின் 100.1 FM கோல்டில் இனி இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் அறியலாம். நேர்களின் நிகழ்ச்சி நிலை தொடர்ந்து திரைகானம் கேட்டு ரசிக்கலாம். நண்பகல் 12:30 பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 20வது ரோஸ்கர் மேளாவில் கலந்து கொண்டு பல்வேறு அரசு நிறுவனங்களில் புதிதாக பணியில் சேரும் இளைஞர்களுக்கு 51,000 மேற்பட்ட பணி நியமன ஆணைகளை வழங்கி ஆற்றும் முறையினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். பிற்பகல் 2:30 திரைகானம் கேட்கலாம். 3 மலையாள நிகழ்ச்சி. 4:10 தேனி நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கர் சமாச்சார். 4:30 பரிக்கிரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல். 5:00 அரங்கிசையில் ஜி ராமநாதன் அவர்களின் சக்சஃபோன் இசை கேட்கலாம். மேலக்காவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், கார்த்திக் கணேஷ் ராமன் அவர்கள் மடத்தங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்த திரை இசை. 6:10 விஸ்லேஷன். 6:30 இரவு 11:30 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 திரைக்கானம் கேட்டு ரசிக்கலாம். 7:50 செய்தி கதம்பம். நேர்களை 8:10 ஆலமரம் நாடகம் எழுதியவர் காவனூர் வேலன் அவர்கள். நடிப்பு கே ஆர் எஸ் குமார், எல் சிவகாமி, எஸ் ரமேஷ், பத்மஸ்ரீ, ஆர் அருணா, வி வினோதினி, எல் மோகன் ஆகியோர். அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன் அவர்கள். 8:40 திரைகானம். 9:15 ஸ்பாட்லைட்டு. 9:30 தேசிய திரைப்பட ஏடு. 10:10 விஸ்வதர்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ். இவையாவும் டெல்லி அஞ்சல். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். 11:40 திரைகானம் கேட்டு ரசிக்கலாம். நேர்களிதுவரை 100.1 FM கோல்டில் இனி இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் கேட்டீர்கள்.
3: அம்மா, தமிழ் எங்க?
4: அவ விளையாடிட்டு இருக்கா.
3: விளையாடிட்டு இருக்காளா? சத்தமே இல்ல.
4: அவ போன்ல விளையாடிட்டு இருக்கா.
3: போன்ல விளையாடிட்டு இருக்கானா? குழந்தைகிட்ட எதுக்கு போன் கொடுத்த?
4: நான் அடிக்கடி செக் பண்ணிடுவேன் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு.

0: குழந்தைகிட்ட போன் குடுக்கறதே தப்பு. இப்படிதாங்க நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன குடுத்துறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
1: குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைங்களுக்கு கண் பாதிப்பு ஏற்படும். மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஒரு குறுகிய வட்டத்திலே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் குடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க. சந்தோஷமா விளையாடட்டும்.
2: வேலினி 100.1 FM கோல்டில் கேட்டு ரசிக்கவிருப்பது திரை கானம். திரை கானத்தில் துவக்கமாக ஒலிக்கிறது தனி பிறவி திரைப்படத்தில் டி எம் சௌந்தரராஜன் பாடியிருக்கும் பாடல்.

கட்டி வைத்து அணைகள் கட்டும் கைகளே, ஆண்கள் பெண்கள் மானம் காக்க ஆடை தந்த கைகளே, சேற்றில் ஓடி நாற்று நட்டு

பெருமையாவும் படைத்ததெங்கள் கைகளே. பச்சை ரத்தம் வேர்வையாக படிந்து நிற்கும் கைகள் எங்கள் கைகளே. உழைக்கும்

திரைகானத்தில் அடுத்து இடம்பெறுகிறது டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலா பாடியிருக்கும் பாடல். பலே பாண்டியா திரைப்படத்திலிருந்து.

நேரம் 12:16. நேர்கள் இணைந்திருப்பது சென்னை வானொலியின் 1.1 FM கோல்டு. உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்பது திரைகானம். திரைகானத்தில் அடுத்து நாம் கேட்கலாம் கல்யாணியின் கணவன் திரைப்படத்தில் டி எம் சௌந்தரராஜன் பாடியிருக்கும் பாடலை.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் அடுத்து இடம்பெறுகிறது பாசம் மலர் திரைப்படத்தில் டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா குழுவினருடன் பாடிய இந்த பாடல்.

நீங்களே திரைக்காலத்தில் அடுத்து நாம் கேட்கலாம் எதிர்நீச்சல் திரைப்படத்திற்காக சீர்காழி கோவிந்தராஜன் பாடியிருக்கும் பாடலை.

வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல், சரதம் போடா தலைவிதி என்பது வெறும் கூச்சல், எண்ணி துணிந்தால் இங்கு என்ன நடக்காதது, கொஞ்சம் முயன்றால் இங்கு எது கிடைக்காது.

பிள்ளைய பெறுகிற அம்மாவுக்கு பத்து மாசமும் எதிர் நீச்சல். பிறக்கிற குழந்தை நடக்கிற வரையில் தரையில் போடுவது எதிர் நீச்சல். பள்ளிக்கு பள்ளி இடத்துக்கு அலையும் அப்பனுக்கு அதுதான் எதிர் நீச்சல். பிள்ளைக்கு எப்படி இடம் கிடைச்சாலும்

கடற்கரையோரம் நடக்கிற காதல் கல்யாணம் முடிப்பது எது நீச்சல். கணக்குக்கு மேலே பிள்ளைய பெத்தி காலம் கழிப்பதும் எது நீச்சல். கண்மூடி வழக்கம் மண்மூடி போக கருத்து சொல்லுவது எதிர் நீச்சல். வீட்டுக்கு வீடு ஓட்டுக்கள் வாங்கி பதவிக்கு

நேரம் 12:29. ஆகாஷ்வாணி நேர்களே, இன்னும் சில நொடிகளில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 20வது ரோஸ்கர் மேளாவில் கலந்து கொண்டு பல்வேறு அரசு நிறுவனங்களில் புதிதாக பணியில் சேரும் இளைஞர்களுக்கு 51,000-க்கும் மேற்பட்ட பணி நியமன ஆணைகளை வழங்கி ஆற்றும் உரையினை டெல்லியிலிருந்து

நேர்கள், இதுவரை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 20வது ரோஸ்கர் மேளாவில் கலந்து கொண்டு பல்வேறு அரசு நிறுவனங்களில் புதிதாக பணியில் சேரும் இளைஞர்களுக்கு 51,000 மேற்பட பணி நியமன ஆணைகளை வழங்கி ஆற்றிய உரையினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.

0: 100.1 எஃப்எம் கோல்டில் சில நொடிகளை தொடர்வது ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்தி அறிக்கை. ஜல்லியாஞ்சல்
1: நமஸ்கார். ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே ஜாக்ரதி சர்மா.

சிவபதியார பரமாத்மா வாசுதேவனுடைய திருவருள் எவன் பெறுகிறானோ, யார் யார்கள் பெறுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஏற்றம் உண்டாகிறது. திருவுருள் பயன் கைகூடாமல் போச்சுதேயானால் எவ்வளவு நிறைவு பெற்றிருந்தாலும் ஒருவன் அவனுக்கு இஷ்டமான காரியங்கள் சித்திப்பதே கிடையாது. இது சான்றோர் கண்ட மரபு. இத்திகாச புராணங்கள் ஆங்காங்கு விவரணம் பண்ணக்கூடிய சித்தாந்தமாகிறது இது. படைப்பிலே தேவதைகள் வந்தார்கள், அசுரர்களும் வந்தார்கள். தேவர்கள் அசுரர்கள் இருதிறத்தாரும் தேக காந்தி, காலம், ஐஸ்வர்யம், தபஸு, மனோநிலைமை இவைகளையெல்லாம் ஒரே நிலைமையிலே பெற்றிருக்க செய்தேயும் திருவருள் தேவதைகள் பக்கத்திலே நிறைந்து காணப்படுகிறது. அசுரரிடத்திலே திருவருள் பகவத் கடாட்சம் குறைந்து கிடக்கிறது. ஏன்? இல்லாமலே இருக்கிறது. ஆகவே திருவருள் பெற்றவன் வாழ்க்கையை நிம்மதியாக நடத்துகிறான், திருவருள் இல்லாமல் போகிறவன் வாழ்க்கையிலே தான் பங்கு கொள்ளாமல் போகிறான் என்கிற உயர்ந்த கருத்து அமிர்தமதரம் என்ற விருத்தாந்தத்தாலே ஸ்ரீமத் பாகவதம் கூறுகிறது. அமிர்தத்தை கண்டெடுக்க வேண்டி திருப்பார்கடலை கடைகிறார்கள் தேவதைகள் அசுரர்கள் எல்லாரும். இவா பட்ட பாடு எல்லாரும் துல்லியமான பாடுதான். ஆனா பிரயோஜனம் தேவதைகளுக்கே கிட்டித்து அசுரர்களுக்கு கிட்டாமல் போயிற்று. ரெண்டு பேரும் சம இடையிலே வேலை செய்தும் அதனுடைய பயனை பெறாமல் போக முடிய போயிற்றே அசுரர்களுக்கு என்று வருத்தப்பட தேவையில்லை. அது அவர்களுடைய புண்ணிய பாபத்திற்கு ஏற்றார் போலே வந்த விதி என்று சித்தாந்தம் பண்ணுகிறது ஸ்ரீமத் பாகவதம் 8வது ஸ்கந்தத்திலே வருகிற இந்த அமிர்தமதன விருத்தாந்தம். இந்த விருத்தாந்தத்திலே கூர்மாவதாரம், மோகனாவதாரம், தன்வந்திரியினுடைய ஆவிர்வாவம், மகாலட்சுமி தேவியினுடைய ஆவிர்வாவம், மகாலட்சுமி தேவி தன்னுடைய மனசாலே வாக்காலே திரிகரணங்களாலேயும் ஸ்ரீமன் நாராயணனை பர்த்தாவாக வரித்தாள் என்கிற விருத்தாந்தம் பாடப்படுகிறது. ஓரோர் மன்வந்தரத்திலே ஒரு ஒரு திருவதாரம் பண்ணுகிறது ஆண்டவருடைய திருவருள். வைராஜர் என்பவருடைய பத்னியான சம்பூதி என்ற ஒரு தேவி அம்சம் படைத்த ஒரு அம்மாளிடம் இருந்து அஜிதன் என்ற வடிவத்தோடு பரமாத்மா ஆவிர்வவித்தார். அஜிதன் என்று பகவானுக்கு பெயர். பிறராலே ஜெயிக்க முடியாதவன், இவனே ஜெயஸ்ரீயை நாடுகிறவன் என்ற பொருள். இந்த அஜிதன் என்கிற பரமாத்மா தான் திருப்பார்கடலை கடை செய்தான், அமிர்தத்தை தான் வரவழைத்து பங்கிட்டு வானவர்களுக்கு தந்தான். இதே வேளையிலே திருப்பார்கடலிலே உதித்த மகாலட்சுமி தேவி இவனுக்குத்தான் மாலையிட்டாள். ஆகவே லட்சுமி தேவியினுடைய திருக்கல்யாணம் சித்திக்கிறது இங்கு. யதா துர்வாசதசாபாது, கட்டத்தை ஒத்த அனுபவிக்கணும்னா மகான்கள்ட்ட அபராதப்படாத அவன் கட்டத்தை அனுபவிக்கிறதே இல்லை. துர்வாசனுடைய சாபத்தாலே தேவதைகளுக்கு ஐஸ்வர்யங்கள் எல்லாம் ஒரு சமயம் போய்விட்டது. ரொம்ப பிரசித்தியான விருத்தாந்தம். அதற்கு காரணம், ஒரு சமயம் துர்வாசர் மகா கைலாசம் போனார், அம்பாளையும் ஈஸ்வரனையும் தரிசனம் பண்ணினார். அம்பிகை தன்னுடைய பிரசாதத்தை அவனுக்கு தந்தாள் துர்வாச முனிவருக்கு. இந்த பிரசாதத்தை கையில் எடுத்துன்னு வந்தார். அவர் தேவலோகத்துக்கு வந்தார். வர வழியில அமராவதி நகரம் கோலாகலப்படுறது. பெரிய ராஜாங்க பவனி வருது. இந்திரன் பெரிய ஐராவதத்தில் வரார். மற்ற தேவதைகள்லாம் வாகனத்தில் வரா. அட்டாதிச வாத்தியங்கள் முழங்குறது. ரொம்ப டான்ஸு, திலோத்தம பாட்டு, ஏக அட்டகாசம். இது நடுவில் இந்த கூட்டத்தை நுழைஞ்சார் இவர் துர்வாசர். தேவராஜா இந்திரன் யானை மேலே இருந்தா, ஐராவத யானை மேலே இருக்கிறவர் இந்த பிரசாதத்தை தந்தார். அம்பிகையருடைய நிர்மால்யமான திருமாலை ஒன்று கொடுத்தார். இதை வாங்கலாம், கண்ணில் ஒத்திக்கலாம், தலையில் வச்சுக்கலாம், அதை கொஞ்சம் கோபியமாக வச்சுக்கலாம். இந்திரம் அந்த சூழ்நிலையில் அவரால் அது முடியாது போயிடுத்து. பாவம் யானை தலைமையில் வச்சார். ஆனை தலைமையில் வச்சு அதுக்கு ஏதோ குறு குறுன்னு இது, தும்பிக்கையை தூக்கி அந்த மாலையை கீழே போட்டுது, காலால் தேய்ச்சிது. அது வேற என்ன பண்ண போடுது பாவம். சொல்றதுக்கு இல்ல, காரணம் இல்லாததுக்கே கோபம் வரக்கூடியவர். இதை கண்ட உடனே அசாத்திய கோபம் பொங்கித்தவருக்கு கண் கோபப்பழமா போயிடுது. இந்திரா, ஐஸ்வர்ய திவிராலே இந்த அலட்சியத்தை நீ பண்ணின, ஆகவே உன் ஐஸ்வர்யங்கள்லாம் உன்னை விட்டு ஒழிகட்டோம்னு சொல்லிட்டார். அவர் சொல்லிட்டு அவர் போயிட்டார். பரிதாபப்பட்டார் இந்திரன்.

தொப்புரு கிழக்கு குதிச்சார், அவரை பிரதட்சிணம் வந்தார், நமஸ்காரம் பண்ணார், அபிவாதனங்கள்லாம் பண்ணார், என்னமோ நேர்ந்து போச்சு மன்னிக்கணும்னா சொன்ன. என் வாயிலேருந்து வந்துருத்த வந்த சாபம் அது வேற நிவிற்த்தி கிடையாது. கதையன் இவலோக ரீத்யா கோவிந்த ஏவ குசலானி கரிஷ்யதீதி, எல்லாம் கோவிந்தா இருக்கான் பார்த்துக்கோ போட்டுட்டார். எல்லாத்துக்கும் கோவிந்தா தான், நல்லதுக்கும் கோவிந்தா, புல்லாததுக்கும் கோவிந்தா. ஒருத்தன் ஏதோ சாமான கட்டு போக்கினான்னா என்னாச்சு, கோவிந்தா தான். ஒருத்தன் எலெக்ஷன்ல தோத்து போனான்னா என்ன ஆச்சு, அவர் ரிசல்ட்டு கோவிந்தா தான். பையன் பரீட்சை எழுதினானா அவன் என்னானா, கோவிந்தா தான். அதுக்கு என்ன அர்த்தம், மனுஷ சங்கல்பத்தாலே நடக்கிறதெல்லாம் தீந்து போச்சு, இனிமே கோவிந்தனுடைய கருணை தான் வரணும். இது நீலகண்ட தீட்சர் எழுதினார், கோவிந்த ஏவ குசலானி கரிஷ்ய தீதி. இந்த ஐஸ்வர்யங்கள்லாம் வேலைக்கு போயிடுது, பைசா இல்லை பாக்கி, உண்ண உணவு கிடையாது, உடுக்க உட கிடையாது. மகாத்மாக்களுடைய சாபம் தான், பெரிய சாபத்தை வாங்கப்படாது. இதான் சந்தர்ப்பம்னு அசுரா எல்லாரும் பார்த்தா துவம்சம் பண்ண ஆரம்பிச்சா தேவலோகத்தை. எப்படா சந்தர்ப்பம் வாக்கியம்னு பாக்கிறவா தானே வா, ஒரு பய அங்க இல்லாத எல்லாரையும் ஊரை விட்டு விரட்டி அடிச்சுட்டாங்க. இந்த ஸ்டமத்தில் இவெல்லாம் என்ன பண்றதுன்னு புரியல. தேவதைகளுக்கு கஷ்டம் போ, இத்தனை தேவதைகளும் பிரம்மதேவகிட்ட போனா, பிரம்மதேவா நீங்க ஏதாவது பார்த்து பண்ணணுமே, அவர் என்ன பண்ணவர், அடிக்கடி இந்த மாதிரி ஏதோ ஒரு விபரீதத்தை பண்ணிக்கிறான். பிரம்மதேவங்கிட்ட போறான், இவன் மக்காலத்து வாயின்றி சிவன் நாராயணன் கிட்ட போறான், அவன் ஏதாவது இவனுக்கு நல்ல ஒத்தாசையை பண்ண வேண்டியிருக்கு. இது வழக்கமா போயிடுத்த வாளுக்கு. பிரம்மதேவன் அவர்களுக்கு சமாதானம் சொல்லி, அஜிதன் என்ற பரமாத்மா எந்த லோகத்தில் எழுந்திருக்கிறானோ அந்த ஸ்ரீமன் நாராயணனுடைய சமீபம் போனான். இவெல்லாம் அவர் ஆயிரம் நாமாக்கள் சொல்லி துதித்தான், வாழ்த்தினான், பாடினான். அவிக்ரியம் யஸ்ய அவிக்ரியம் சத்யமனந்தமத்யம் குகாசயம் நிஷ்கலம்.

பரமாத்மா லட்சுமி ரமணா வாசுதேவா எங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து வைக்க வேணும் என்று கேட்டார் அவர். அப்ப ஸ்ரீமன் நாராயணன் பிரத்யட்சமா இவாளுக்கு எடுத்தாப்புல வந்தார். இவாளுக்கு சமாதானம் சொன்னார் அவர், சீக்கிரம் உங்களுக்கு எல்லாம் க்ஷேமம் வரும், சீராப்தி திருப்பார் கடலை கடையணும், அதுல அமிர்தம் கிடைக்கும், அமிர்தம் கிடைக்கிற வரையில் நீங்க சிரமப்படணும், அது நடுவில் எவ்வளவு தொந்தரவு வந்தாலும் வரலாம், இறுதியில வர்றது இன்பம்தான். திருப்பார் கடலை கடையறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கோ, அந்த அமிர்தத்தை உங்களுக்கு எல்லாம் சாப்பிட நான் ஏற்பாடு பண்றேன். தேவதைகளுக்கு அலற, அமிர்தமா திருப்பார் கடலையா கடையறதா, ஒரு பாத்திரத்தில் வச்சுன்னு தயிர் கடைய கூட எங்க ஆத்து மனுஷாளுக்கு தெரியலையே, நாங்க எப்படி திருப்பார் கடலை கடையறது, இவனுக்கு சமம். அப்ப பகவான் சொன்னா, தேவதைகளா இருக்கிற நீங்க மாத்திரம் அந்த காரியத்தை செய்திட முடியாது, உங்களுக்கு வேண்டாதவாளா இருந்தாலும் அசுரால் அவளையும் உங்க சைட்ல சேர்த்துக்குங்க. சில பெரிய காரியங்கள் நடக்கணும்னா சத்ரு மித்ரன்னு உத்தரவு பார்க்கப்படாது. அப்ப சொல்றார் பகவான், அரையோபிஹி சந்தேகாக சதி காரியார்த்த கௌரவே, சத்ருக்குளா இருந்தாலும் அவளை எலியும் பாம்பு மாதிரி இருந்தாலும் ஒரு காரியத்தை வெற்றிகரமாக சாதிக்க வேண்டி தாத்காலிகமா ஒரு நட்பு உடன்படிக்கை ஏற்படுத்தினு நீங்க பண்ணினா தான் கௌரவமா இருக்கும், உங்க ஒரு பார்ட்டியால் இந்த காரியம் ஆகாதுன்னு சொல்றாரு அவர். அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, அது செய்து நீங்க என்ன பண்றீர்கள், மந்தரம்னு ஒரு மலை இருக்கு, அந்த மலையை மத்த போட்டுணும் சமுத்திரத்து நடுவில், அஷ்ட நாகங்கள்ல வாசுகின்னு ஒரு பாம்பு இருக்கு, அதை கயரா போட்டுணும், நானா போட்டுணும், நீங்க ரெண்டு தரப்புலயும் இருக்கிறவாளையும் இந்த பக்கம் உத்தர அந்த பக்கம் உத்தர கடையணும், கடையறதுனால தெய்வீகமா இருக்கிற அமிர்தம் கிடைக்கும், அதை பானம் பண்ணினா அப்புறம் மரணமே கிடையாது உங்க வாழ்க்கையில், அமரன் அப்பதான் உங்களுக்கு பேர். சந்தோஷத்தோடு இந்த காரியத்தை செய்யுங்கள் என்று சமாதானமாக சொன்னார் பரமாத்மா. இதை ஏத்தின்றார் பிருகஸ்பதி, இந்திரன் மற்றும் உள்ள 33 கோடி தேவதைகளும். அசுரால் வீட்டுக்கு நம்ம போறதா, அவ நம்ம வீட்டுக்கு வரதா, ரொம்ப சங்கடமான நிலைமை. அப்ப பிருகஸ்பதி என்ன பண்ணார், ரெண்டு குருநாதர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துண்டு அவ பேச்ச பேசி முடிஞ்சுன்றாள்னா விவகாரம் முடிஞ்சு விடும். இவளுக்கு பெரியவர் அசுர குருநாதன் சுக்கரர், தேவ குருநாதன் பிருகஸ்பதி. பிருகஸ்பதி அசுர குருமாரை அசுர குருநாதனாய் இருக்கிற சுக்கரனை பார்க்கறதுக்காக போனார். அப்ப பிருகஸ்பதி சொன்னார், எங்க சிஷ்யாள்லாம் தேவாள், உங்க சிஷ்யாள்லாரு அசுரால், இவாளும் கச்சியப்பனுடைய பிள்ளைகள், அவளும் கச்சியப்பனுடைய பிள்ளைகள், கூட்டம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால நம்ம ரெண்டு ஆச்சாரியாளா இருக்கோம், ஒரே வாத்தியார் எல்லாரையும் நிர்வகிக்க முடியாதுங்கிற தரப்புல தான் நான் ரெண்டு பேரும் அதை பங்கு போட்டு இவாளை ஞான பிரதானம் பண்ணிட்டு இருக்கோம், இந்த ரெண்டு சமூகமும் நன்னா இருக்கணும் லோகத்துல, ஒருத்தன் கெட்டு போய் ஒருத்தன் நன்னா இருந்தான்னா ரொம்ப கௌரவ குறைச்சல், அது உம

உனக்கும் தப்பு எனக்கும் தப்பு, லோகத்துக்கே ஹீனமான காரியம் அது. ஆகவே இவாளை ஒரு நிமிஷம் சமாதானப்படுத்தி நான் பகவானை போய் பார்க்க போனேன். ஸ்ரீமன் நாராயணன் சொன்னா, திருப்பார் கடலை கடைஞ்சா அமிர்தம் கிடைக்கும்டா, அதை எல்லாரும் பானம் பண்ணா வஞ்சனை இல்லாத தேவகுமாரால் அசுரகுமாரால் எல்லாரும் நன்னா இருக்கலாம் சுவாமி சொன்னார் அவர். அதுக்கு ஏற்பாடு பண்ணலாம்ங்கிற ஆசையினாலே உண்மை நாங்கள் சந்திக்க வரோம். நீங்கள் உத்தரவு பண்ணி உங்கள் சிஷ்யாதிகளை எல்லாம் எங்களோட சேர்ந்து வராப்பில் நீங்கள் பண்ணணும். எங்கள் சிஷ்யன் வந்திருக்கான், இதோ இந்திராதிகள்லாம் காத்துட்டுருக்கா, உங்கள் பிள்ளைகள்லாம் வர சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம், சுக்கிரருக்கு மனம் குளிஞ்சு போச்சு. தேவகுருநாதன் பிருகஸ்பதியே நம்மோட கூட வந்து பேசி ஒரு சமாதானத்துக்கு வந்திருக்கார். இந்திரா, எனமுச்சி, ஏ பலி, சம்பரா, எல்லா அசுர பிள்ளைகளும் வாங்கூடா. மகானுபாவன் பிருகஸ்பதி வந்திருக்கார், நமஸ்காரத்தை பண்ணுங்கூட. இவெல்லாம் அவனை நமஸ்காரம் பண்ணி, அவன்லாம் இவனை நமஸ்காரம் பண்ணி, இதுக்கு அடுத்தாப்பில் நம்ம என்ன பண்ணணும்? மந்திரமலையே பேக்கணும். மந்திரமலை பர்வதங்களை சொல்றாய்வா, மேலே எவ்வளவு உயர்ந்த இருக்கோ கீழே எவ்வளவு இருக்குமா, அது அதை பறிச்சு எடுக்கிறது ரொம்ப சிரமம். அது அத்தோட துண்டு பண்ணி வெட்ட முடியாது, அப்புறம் அது உருப்படாது. அது அடியோட பேக்கணும். நாம் எல்லாம் போகணும், போகணும். எப்படி இருக்கும் அது? அப்ப எல்லாருமா மந்திரமலையை தூக்கி தேவதைகள்லாம் ஏதோ கை ஏதோ சுவாமி புறப்பாட்டுகள்லாம் பண்றாப்பல, இத்தனை பேருமா தூக்கியிருக்கான். இவன் 33 கோடி, அவன் 33 கோடி, ஆள் பஞ்சமா. இஷ்டாந்தியா உடம்புல நல்ல தெம்பு, நல்ல தபோபலம், மேல அமிர்தம் கிடைக்க போகுதுன்னு ஒரு பேராசை. இந்த அமிர்தத்தை மாத்திரம் ஒரு ஸ்பூனை நம்ம ஒத்தம் குடிச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம லைஃப்ல இப்படியே இருக்கும். நமக்கு நிறை கிடையாது, திரை கிடையாது, மூப்பு கிடையாது, துன்பம் கிடையாது. கோலாகலத்தோடு அந்த மலையை தூக்கினா இவாள்லாம் சிரமப்பட்டு மலையை தூக்கினா. நீலகண்ட விஜயம்னு ஒரு காவியம் எழுதினார் தீட்சர்வாள். இவன் கையில் இருக்க ரத்னாபரணங்கள்லாம் கலகலத்து போய் உதறி கீழே விழுந்துருத்தும், அது கூட லட்சியம் இல்லை. இந்த ஆபரணத்திலேயே லட்சியம், அது போனால் இது போச்சுன்னா இந்த மாதிரி 10 பண்ணி போட்டுக்கிறான். மலையை தூக்கினான். மலையை தூக்கின போது எல்லாருமே தூக்கிட்டான். சமுத்திரக்கரை வந்தபோது ஒரு படபடப்பு அவசரம், நெடுக மெதுவாக வருவோம், வீட்டு வாசல் வரைச்ச குழுடுன்னு ஓடுவோம். இந்த மாதிரி குடுகுடுன்னு வந்தான் மலை. அந்த பருவம் அந்த மலை என்ன பண்ணிட்டீவா, கையிலேருந்து தவறி போய் அது நிக்கல, அது சமுதிரத்துக்குள்ள விழுந்துருச்சு. மலை விழுந்து உள்ள மலை என்ன முழுங்கு, மலையை முழுங்கி கொடுத்து சமுத்திரம். இப்போ யார் தூக்கிடுது? இந்த வள்ளையில பரமாத்மா என்ன பண்றார்? ஸ்ரீமன் நாராயணனுக்கு அபார கருணை, இந்த பயங்க மலையை கீழே போட்டான். இது இன்மை கிடுகிட்டு பாதாளத்துக்கு கொடுத்துருந்தா அதுக்கப்புறம் இவனால அதை தூக்க முடியாது. மேலேந்து தூக்கின் வரத்துக்கே இவனால முடியல. இதுக்காக பகவான் என்ன பண்ணாராம், பிரம்மாண்டமான 100 யோஜனை விஸ்தீர்ணமாக இருக்கிற ஒரு ஆமை போலே ஒரு கூர்மாவதாரம் பண்ணினான். கூர்மம்னா ஆமை. ஆமை போலே ஒரு திருவவதாரம் பண்ணினான். அகில ஜகத்தின் தன் முதுகிலே அந்த பரமாத்மா தான் தாங்கி கொண்டிருக்கிறான் இன்றளவிலே என்று ஐதிஹ்யம். என்ன ஜலத்தில் முதக்கிற அண்டங்களாகவே இதை பெறலாத, உருளாத, அதை ஏத்த இறக்கம் இல்லாத, அதை ஒரே மாதிரி லெவலில் கீப்பப் பண்ணுறதுக்கு பகவான் ஆதி கூர்மம், கூர்ம காலாக்னின்னு ஆகமங்கள் அவருக்கு பேர் சொல்றது. அவர் அதை தாங்கினார். பாம்பு வரணுமே, கயர்னா வரணும். வாசுகியை தூக்கின்னு வந்தான். வாசுகிய பெரிய தேர்வடத்துக்கு 100 கோவில்லேருந்து 100 கோவிலுக்கு எடுத்துன்னு போவோம். அந்த மாதிரி அவன் தலையிலையும் தோளையும் தூக்கிக்கிண்டு வாசுகியை தூக்கின்னு வரான். வாசுகியை தூக்கின்னு வரபோது வாசுகிக்கு 7 தலை, 7 தலையால் நீ வட காத்தா புதுசு புதுசுன்னு வீசுறது. அது இந்த பயலுக்கு தாங்கல்ல, அனல் வேற, சூடு வேற, உஷ்ணம் வேற, திணறி போடுவோம் போல் இருக்கு, செத்து போடுவோம் போல் இருக்கு. ஆனால் பிராணனும் போகலை, இருந்து கொள்றது அவனை. ஆசை, பேராசை. அதை கொண்டு வந்து சமுத்திரக்கரையில் போட்டால் இந்த மலையில் சுற்றினாது. இழுக்கணும், சரி பிடிங்க, கடையிறதுக்கு ஆரம்பிங்க, ஒழுங்கோ ஒழுங்கோ. தேவதைகளை சிவன் நாராயணன் அஜித்தன்னு பேர் இருக்குன்னு சொன்னேன். அவர் என்ன பண்ணார், அசுரகுமாரர்களே நம்ம கடையை ஆரம்பிக்கலாமா? ஏன் ஆரம்பிக்கலாமே? இல்லை, கொஞ்சம் வியவஸ்தை பண்ணிவிட்டா தேவையில்லை. தலைப்பக்கத்தை யார் பிடிக்கிறா இந்த பாம்பு, வால் பக்கத்தை யார் பிடிக்கிறா? இந்த அசுரகுமாராளுக்கு அனாவசியமான ஒரு தான்கிற அகந்த மானங்கட்ட உழப்பு. பாம்பு வால் பக்கத்தை என்னால் பிடிச்சி இழுக்க முடியாது, தேவதைகளை இழுக்கட்டும், நாமெல்லாம் தலைப்பக்கத்தை பிடிச்சி இழுக்கலாம்னு பரமாத்மா கேட்டார் நாராயணன். யோஜனை பண்ணி முடிவு பண்ணுங்கோ, அப்புறம் மாற்றிக்கப்படாது. அப்புறம் எனக்கு தலை வேணும், எனக்கு வால் வேணும்னு சத்தனாக்கி கொடுத்துரும் பண்ணப்படாது. சொல்லுங்க, இல்லை நாங்கள் தலைப்பக்கம் தான் இழுப்போம். ஆட்டம் அப்படியே செய்யும், செய்யுங்கப்பா, செய்யும். இழுக்க ஆரம்பிச்சா மாணவர் தானவர் யாவரும் கூடி

மந்திரமலை அந்த வேளையிலே கடலுக்குள்ளே புகுந்து போகிற போது தேவதைகள் அசுரர்கள் எல்லாருமே தவித்தார்கள். இந்த வேளையிலே பரமன் பிரம்மாண்ட ஆமை வடிவமாய் இருக்கிறானே, அதை முதுகுலே தாங்கி அதை தூக்கி கொடுத்தார் மலையை. இவர் முதுகால தூக்குற போது அந்த மலை எகிரிண்டு வெளியில விடும் போல இருக்கு. அப்ப அஜிதன் என்கிற மற்றொரு வடிவத்தோடு அந்த மலை மேல கைய வைத்துக் கொண்டு அது கீழே இறங்காமலும் ஆமையாயிருக்கிற வடிவம் மேலே ஏறாமலும் அதை ஒரே லெவல்ல வச்சு திருப்பார் கடலை கடைய தொடங்கினார்கள். பரமாத்மா தானும் கூட தொடங்கினார் கடையறான். பகவான் எவ்வாறு இருக்கிறான், தேவகுமாரர்களிலே ஒருவர் போலே தன்னை ஆக்கிக் கொண்டான்.

ஒரு மலை போன்ற திருமேனியோடு கூட பரமாத்மா இந்த பர்வதத்தை தானும் தாங்கிக் கொண்டு தேவதைகளுக்கு சகாயமாக தன் குளிர்ந்த கடாட்சத்தாலே தேவதைகளை கண்ணாலே பார்த்துண்டு ரட்சிச்சின்றிருக்கான். அமிர்த மதனம் கோலாகலமாக நடக்கிறது. அமிர்தத்தை கடந்து கொண்டிருக்கிறது. அமிர்தம் வரப்போறதுன்னு எதிர்பார்க்க வளையல முதல்ல விஷம் வந்தது. உலகத்திலேயே ஒரு கொடிய விஷம், ஆலாகலமாகிற விஷம். இந்த வாசுகியினுடைய திருமேனியிலிருந்து வந்ததா இருக்கிற ஒரு பயங்கரமான விஷம் சமுத்திர ஜலத்தில் திருப்பார் கடல் ஜலத்தில் முதக்க தொடங்கித்தையா. இந்த விஷம் வழியில வந்ததுதான் தாமசம். ஊரெல்லாம் நெருப்பு பத்தி எரியிறாப்பில் ஆயிடுத்து. கிரகங்கள் இருக்கிற இடம் தெரியல, கண்ணு தெரியல, ஒத்துனக்கு ஒத்தன் பக்கத்தில் யார் இருக்கான்னு தெரியல, கண்ணு மூக்கு காதெல்லாம் எரியிடுது. ஒரு பயங்கரமான விஷம். இந்த விஷத்தை என்ன பண்றது, தேவதைகள்லாம் விட்டான் கையா, அசுரங்களும் விட்டுட்டான். இந்த விஷத்தை என்ன பண்றது, ஏதோ அமிர்தம் கிடைக்க போறதுன்னா இதனடா கணறு வெட்டினா பூதம் வர்றது. இத்தனை பேரும் விழுந்து போனா இந்த கோட்டியில இல்லாத இருக்கிற ஒரு தேவதை கைலாசபதி சங்கரன் பரமேஸ்வரன். விழுந்தடிச்சு ஓடினா இவன்லாம் கைலாசு. விபு சங்கரா மகாதேவா காலகாலா பரமேஸ்வரா கைலாசபதே

சங்கரா மகாதேவா பரமேஸ்வரா சாம்பா கௌரி ரமணா திருப்பார் கடலை கடைய தொடங்கணும் ஹாலாகலம்னு ஒரு வருஷம் வந்திருக்கு. உலகத்துக்கே ஆகாது போல இருக்கு. அதுலேருந்து எங்களை காப்பாற்றணும். சிவபெருமான் அங்கே எழுந்து ஓடினார் அவசர அவசரமாக. இந்த ஆலாகலத்தை கையால் அள்ளிண்டார் இவர். ஏதோ கொடையை கடையிற தாழிலேருந்து வண்ணை அள்ளிக்கிறாப்புல அள்ளிண்டார் இவர். இது அப்படியே வயலை போட்டு கூடாதோ? அவருக்கு தெரியும் இதை வயலை போடணும்னா நம்ம பிராணம் போடணும்னு அவருக்கு தெரியும். அம்பாள் இருந்தா பக்கத்தில், தேவி இதை கொஞ்சம் பார்க்குறேன், நீ இது என்ன இது என்ன, இது ஹாலாகலம்னு பேர், காலக்கூட்டம்னு பேர். வெளியில் இருந்தால் உலகமே சாம்பலாக போயிடும். ஆகவே இதை ஜாக்கிரதையாக ஒரு இடத்துல வைக்க போகிறேன்னா எங்கே வைக்க போகிறேன்னு கேட்குறியா? என் வாயில் போட்டு வச்சுக்க போகிறேன், வயத்துக்குள்ளே வச்சுக்க போகிறேன். அம்பாள் கண்ணால் பார்த்தா, தேவி கண்ணால் பார்த்த விஷமாக இருந்தாலும் அமிர்தமாக போகிறது, அமிர்தமாக இருந்தாலும் தேவி கட்டாட்சம் இல்லைன்னா அது விஷமாக போயிடுறது. ஜெகன்மாதாவனுடைய கட்டாட்சத்தாலே இருக்கிற விஷத்தை தான் வாயிலே கொண்டார்.

வாயில போட்டுட்டார் சுவாமி, ஊர் போட்டு விடல பாக்கி. உலகம் வாழணும்னு இப்படி வட்டத்தை யாராவது வாயில போட்டுக்கோனா? அப்பவும் தேவிக்கு பயம், ஐயோ இந்த வட்டம் இவர் வயத்துக்குள்ள போய் என்ன பண்ணிவிடுமோ என்னமோ தெரியாதே. இன்னும் அமிர்தமயமான தன்னுடைய கைய சொர்ண சரீரமா இருக்கிற பரமேஸ்வரன் கழுத்துல வச்சாவ, அது கழுத்திலேயே தங்கி போச்சு. நீலகண்டன் மைநடந்த மிடற்றான் என்று கழுத்திலேயே ஆலாகலவசம் தங்கித்து, அதனால பொன்னார் மேனியனாயிருக்கிற பரமாத்மா கழுத்திலே நீலரத்னம் பதித்தாற் போல இருக்கிற ஒரு காட்சி உண்டான் நஞ்சை உலகமுய்யவே.

0: சிவபெருமானுடைய கருணையினாலே ஆனாகலம் தொந்தரவு இல்லாமல் போன பின்னர் மீளவும் திருப்பார் கடலை மாணவர்களும் தானவர்களும் ஒருங்கே கூடி கடை ஆரம்பிக்கிற போது காமதேனு வந்தது. அதை தேவதைகள் அழித்து போனார்கள். சிந்தாமணி வந்தது. அது வானுலகம் நாடி போயிற்று. உச்சைஷ்டவமாகிற உயர்ந்த குதிரை வந்தது திருப்பார் கடல்லேருந்து. இதெல்லாத்தையும் அவாவா தேவதைகள் எடுத்துன்னு போன. ஐராவதமாகிற யானை கௌஸ்துபம்னு ஒரு அத்தியாச்சரியமான ரத்தனம் வந்தது. இதை பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணனுக்கு ஏகோபிச்ச மனசோட சமர்ப்பணம் பண்ணினான். இப்படி உயர்ந்த பண்டங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிற போது சாட்சாத் ஸ்ரீ பகவத் பரா ஸ்ரீமன் நாராயணனுடைய திருமார்பகத்தை விட்டு அகலகில்லேன் என்றிருக்கும்படியான பெரிய பிராட்டி மகாலட்சுமி தேவியார் ஒரு திவ்யமான வடிவம் கொண்டு அந்த திருப்பாடு கடலில் இருந்து ஆவிர்பவித்தாள். அந்த வலையிலே
1: அசமயம் முன அம்புதி நடுமோன.

பிரம்மாண்டமான தாமரை மலரிலே நின்று கொண்டிருக்கிறாள் ஜெகன் மாதா மகாலட்சுமி தேவி. கோடி சூரியன் குதித்தார் போல இருக்கிற ஒரு ஒளி, ஒரு சாந்திகரமான திருவ மண்டலம், சங்கத்தை பழிக்கும்படியான கழுத்து, கர்ப்ப விருட்சத்தினுடைய சாகைகள் போன்ற திருக்கரங்கள், இவர்களோடு ஆவிர்பவித்தாள் தாயார். தேவதைகள் எல்லாம் ஒருங்கே நின்றார்கள், அவளை வாயார துதித்தார்கள்.

இந்திரன் சொர்ணமயமான ஒரு சிங்காசனத்தை விட்டான், வருணன் ஒரு வைஜயந்தி மாலையை கொடுத்தான் தாயாருக்கு, பூமி தேவி ஓஷதிகளை எல்லாம் தந்தாள், கங்கா தேவி சொர்ணமயமான குடத்தாலே பல குடங்கள் கங்கா தீர்த்தத்தை அடித்தாள், திக்கஜங்கள் வெட்டுமாக வந்து அந்த தீர்த்தத்தை வாங்கி அவளுக்கு மகாபிஷேகம் பண்ணித்து, தந்தை ஸ்தானத்திலே இருக்கிற திருப்பார்கடல் அரசன் ஸ்ரீராப்தி ராஜா சமுத்திர ராஜா பீதாம்பரத்தாலே ஆன ஒரு வஸ்திரத்தை தந்தான் அவளுக்கு, நாகலோகத்து ராஜாவாயிருக்கிற நாகன் நாகரத்தினத்தாலே ஆன ஒரு குண்டலத்தை தந்தான். இந்த வருணம் கொடுத்த வைஜயந்தின் ஒரு மாலை, இந்த மாலையை கையில் வச்சுட்டு இருந்த அம்மா, நான் இப்போ தேவலோகத்து பொன் மாதிரி வந்திருக்கேன், இப்போ நான் இப்போ ஒரு கன்னிக்க, நான் ஒரு அழகி, எனக்கேத்தாப்புல இருக்கிற ஒரு அழகன் வேணுங்கிற ஆசை வந்துடுத்து அந்த பொண்ணுக்கு, வந்துதோ வராபல பண்ணிண்டாம் ஜெகன் மாதா, யாரை பார்க்க தேட போறா இவ, தான் புருஷனையே தேடி எடுக்க போறா, ஏதோ புதுசா உன்னை தேடுறாப்புல தான் பழச்சியே தேடுறா இவன்.

சௌந்தரியத்தினுடைய எல்லையை எங்கு காணலாம் என்றால் இந்த பெரிய பிராட்டி மகாலட்சுமி தேவி கிட்ட தான் காணலாம். தேவதைகள் எல்லாம் மங்களாச்சாத்திரம் பண்ணுகிறார்கள், ஆடுகிறார்கள், பாடுகிறார்கள். கந்தர்வாதிகள்லாம் ஆட்டம், சித்த வித்யாதரெல்லாம் பாட்டு. திருப்பார் கடல் நடுவில், அதுவும் பால் கடல் நடுவில், சஜால வக்திரம் சஜால

தங்க கொடி மாதிரி துவண்டு மினுக்கிண்டு போயிட்டு இருக்கா. இத்தனை தேவதைகளுடைய கண்ணு வெச்ச கண்ணு வாங்காத அந்த லட்சுமி தேவியே பாக்கிறது. எல்லாருக்கும் ஒரு கண்ணு, எல்லாருக்கும் ஒரு சபலம். அத்தனை பேருக்கும் எனக்கு லட்சுமி இருந்தா தேவையில்லைன்னு

லக்ஷ்மியும் ஏதோ ஒருத்தன் தான் தனக்கு வேணும்னு அவ எதிர்பார்க்கறா. இதுல எது ஜெயிக்க போடுதுங்கிறது இப்ப சத்துக்கெல்லாம் புரியும். அத்தனை பேருக்கு லக்ஷ்மி கிட்ட ஆசை, மாண்டான ஆறாவது சொல்லுவனா, அவளுக்கு ஆசை யாருகிட்ட இருக்கோ அவங்கிட்ட தானே அவ வருவோம். விலோகயந்தி நிரவத்யமத்மனா, அழிவில்லா தன்மை எனக்குண்டு, அழிவில்லாத ஐஸ்வர்யம் எனக்குண்டு, யாருக்கும் ஐஸ்வர்யதானம் பண்ற சக்தி எனக்குண்டு, சௌந்தரியத்தினுடைய எல்லை எனக்கு குறையவே குறையாது. யக்ஷாள் இருக்கா, தேவதைகள் இருக்கா, அசுரால் இருக்கா, சித்தால் இருக்கா, நாகால் இருக்கா, எத்தனை தினசான கூட்டங்கள் அதில் நிற்கிறது, ஒத்தனை சோட இல்லை, எல்லாருமே நன்னாத்தான் இருக்கான். இதில் யாரு தேவையில்ல? நம்ம மனச்சாட்சிக்கு ஏற்றாமல் ஒரு புருஷனை தேடிப்பிடுவோமே. இன்னுமே ஜாதகம் பார்க்கறது, நாலு பேருக்கு கடங்கனா போகிறது, தரகு பேசுறது, இந்த மும்பெல்லாம் வேண்டாமே. எனக்கேற்ற புருஷனை நானே தேடிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? இதை முதல் முதல் உலகத்தில் ஆரம்பிச்சு கொடுத்தா ஜெகன்மாதா பராசக்தி.

நம்ம மனசாட்சிக்கு ஏத்தாப்புல ஒரு புருஷனை தேடிப்பிடுவோமே. இன்னுமே ஜாதகம் பார்க்கறது, நாலு பேருக்கு கடங்கனா போறது, தரக்கு பேசுறது, இந்த மும்பெல்லாம் வேண்டாமே. எனக்கு ஏத்த புருஷனை நானே தேடிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? இதை முதல் முதல் உலகத்தில் ஆரம்பிச்சு கொடுத்தா ஜெகன்மாதா பராசக்தி. நிர்பந்த விஷயத்தால மாலை விட்டுட்டு தெரியாத நேர்ந்து போச்சு, கஷ்டம். இந்த பின்னால அவஸ்தப்படுவானே, இப்பவே பார்த்து விடுவோம். சுகமோ துக்கமோ ஏகதேசம் நம்முது. தர்ம வச்சிது தத்ரநபூதசௌஹிருதம். ஒருத்தங்கிட்ட தர்மம் இருக்கு, மனித அபிமானம் இல்லை. ஒருத்தங்கிட்ட பணம் இருக்கு, குணம் இல்லை. இன்னும் ஒருத்தங்கிட்ட படிப்பு இருக்கு. எல்லாத்துக்கும் சட்டத்திட்டம்ங்கிறான். ரொம்ப சட்டத்திட்டம் பேசுறவனையும் கட்டின்னு மாரடிக்க முடியாது, சட்டத்திட்டத்தை மீறினவனையும் கட்டின்னு மாரடிக்க முடியாது. இவாளுக்குள்ள ஒத்தொத்தரா பாக்குறாங்க. தர்ம க்வசித் தத்ரன பூத சௌஹிருதம், தியாக க்வசித் தத்ரன முக்தி காரணம். தர்மம் இருக்கு, கொடுக்கற புத்தியே இல்லை. தர்மம் இருக்கு, குணமே இல்லை. தியாகம் இல்லை, தியாகம் இருக்கு ஒருத்தங்கிட்ட முக்திக்கு காரணமா இருக்க மாட்டேங்கிறான். ஆறு ஈஸ்வரன் சங்கரன் யோசிப்போம். ஒத்தரா பார்த்துட்டு வர, இட போட்டு வர. இவ கண் இட போடுறது, இவ கண் மாதிரி திராட்சை கிடையாது.

முருகன் பிரம்மாவை பார்க்கறா தாயார் எப்படி இருக்கானா? மூன்று தேவதைகளிலே ஒரு மகாவியாபக அறிவர், அகில உலகத்தையும் சிருஷ்டி பண்ற தேவதை, படைப்பு கடவுள், வேதமயமான பிண்டம், நான்மறையும் அவனுக்கு அதீனம், வாக்தேவதையா இருக்கிற நாமகள் அவனுக்கு அதீனம். இருந்தாலும் சாமானிய மனுஷியாளுக்கு இருக்கிற மோகம் அகங்காரங்கிறது அந்த ஆளையும் விட்டு போகலேன்னா தாயார். இந்த தியாகராஜர் சொல்றார், தலை கூடுத்து பிரம்மதேவனுக்கு ஒரு நாளைக்கு இந்த அகங்காரப்பட்டுன்னு சொல்றாரு, விதி நிதி ரொம்ப வளங்கிறாரு. அப்ப இந்த மோகம் உள்ளவன் நமக்கு வேண்டாம். ஒரு குணம் நலிப்பதே லோகதுக்கேன பாக்கியகா என்று லௌகிகமான குணங்களோ லௌகிகமான தோஷங்களோ ஒன்றும் இல்லாதவாய் இருக்கிற ஒருத்தன் வேணும்னா பிரம்மா லாயக்கில் இருக்கு. அதுக்கடுத்தாப்புல பரமேஸ்வரன் அடித்தாலும் பட்டுக்குவர், பூஜை பண்ணாலும் ஏற்றுக்குவர், கல்லால் அடித்தாலும் பட்டுக்குவர், நல்ல குணம். இவரை பார்த்த மோட்சம் கிடைக்காது போல் இருக்க. மோட்சமிச்சேன் ஜனார்தனாத், ஞானமிச்சேன் மகேஸ்வராத், இதானே சாஸ்திரம்.

0: உத்தமமான குணம் நல்ல தபஸ்வி, நல்ல தியானம், நல்ல சமாதி, நல்ல யோகம், ஒன்றும் குறைவற்றவர் இவர். இருந்தாலும் கோபம்னு ஒன்றும் முணுக்குன்னா கோபம் வரதே இவருக்கு. தியாகராஜர் ஒரு கீர்த்தனத்தில் சொன்னார், முணுக்குன்னா கோபம் வர கைலாசத்திலேருந்து எங்க ராமம் வர முடியாதுன்னார் அவர்.
1: அந்த

ஆத்மவத்தையா கதஞ்சித் உபகாரேன கிருதேர ஏகேர துஷ்யதீன் இருக்கார் சக்கரவர்த்தி திருமகன். இந்த குணம் வந்து கைலாசத்திலேருந்து ஒருத்தன் வந்திருந்தான்னா வராது. கைலாசத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கு மூக்கு நுணுகில கோபம் என்று தான் ஆபத்து பண்ணி அதை நிரசனம் பண்ணுகிறார் தியாகராஜர். அதே கருத்து தான் தாயாருன்னு சொன்னால்,

எல்லாம் நிறைஞ்சிருந்து நினைச்சதுக்கு எல்லாம் உனக்குன்னு கோபம் வர ஒருத்த வரலாமோ? தியாகராஜர் ஒரு நாள் கேக்குறார், விடுவான திருமூர்த்திகள்ல ராமன் யாரு? ஹரியா ஹரனா பிரம்மதேவனா? அவன் ஹரியாவும் இருக்க முடியாது, ஹரனாவும் இருக்க முடியாது, பிரம்மதேவனாவும் இருக்க முடியாதுன்னு தானே சமாதானம் சொல்றார் தர்பார் ராக கீர்த்தனத்துல. சிடுக்கென்ன பாராத

இஷ்டமானபடி யாருக்காவது வரத்தை கொடுக்கறது என்னடா ஒன்று உனக்கு, நான் யார் தள்ள கையை வச்சாலும் அவன் பிராணம் போகணுங்கிறதவன், இவர் தள்ளியே அவன் கையை வைக்க வருது, இவர் ஓடு ஓடுன்னு ஓடுறது, இவர் அந்த பக்தன் தரத்துறது, பக்தபராதீனன் இப்படியா இருப்பான், இவ்வளோ சீப்பாக வரத்தை கொடுத்துடலாமா? கொடுக்கக்கூடாது, அதையும் எண்ணி அளந்து பார்த்து தான் கொடுக்கணும். இந்திரன், யோ வஜ்ரஹஸ்த சஜனாச இந்திரஹா, தேவராஜா வானவர் கூட்டங்களுக்கே அரசன், சசிபதி, ஆள் அழகன், ஆண் அழகன். இந்த அழகுக்கு ஒரு சமயத்தில் விபரீதம் வந்த நாள் உண்டு, அது கௌதம சாபம். எப்படியோ அப்படி இப்படியெல்லாம் போயிடுறது, அது காரணம் செல்வ செருக்கு, அகந்தை, பெரியோர்களிடத்திலே கொண்ட அபராதம். ஆனால் ஐஸ்வர்யத்துக்கு அழிவே கிடையாது, எத்தனை ராஜ்யத்துக்கும் அள்ளி அள்ளி கொடுக்கலாம், கடனே வேண்டாம், யாருக்கும் கடனாக கொடுக்க வேண்டாம், அள்ளி அள்ளி வீசலாம், அவ்வளவு பிரபு.

0: இந்திரனுக்கு ஐஸ்வர்யம் நிறையா இருக்கு, அமராவதி பட்டணம் இருக்கு, பரிவாரங்கள் நிறையா இருக்கு, எந்த வேளையிலையும் ஆரையும் பாட சொல்கிறான், எந்த வேளையிலையும் ஆரையும் ஆட சொல்கிறான், அதில் ஒன்றும் குறவில்லை. ஆனால் இது சாஸ்வதமோ? லட்சுமி தேவி யோசிக்கிறான். அவ சாஸ்வதம் நினைச்சாதான் இவருக்கு சாஸ்வதமாக இருக்காது. அவ கடாட்சத்தாலே வந்த ஐஸ்வர்யம் இது, அது சாஸ்வதமோ? அது சாஸ்வதம் இல்லைங்கிற அவர். இதுவும் ஒரு நாளைக்கு போகும். எப்போ போகும்? இன்றைக்கோ ஒரு நாளைக்கு போகும். ஆனாத செல்வத்து அறம்பயர்கள் தற்சூட வானாளும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் என்றார் குலசேகர பெருமாள். எல்லையற்ற ஐஸ்வர்யங்கள் இருந்தாலும் இதுவும் ஒரு நாளைக்கு போகத்தானே போகிறது, போகாதே இருக்காதே. மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்லோம் அப்பர் சுவாமிகள். இதுவும் ஒரு நாளைக்கு தேர செல்வன் தான். ஆகவே இந்திரனும் வேண்டான். அப்போ பிரம்மா இல்லை, ருத்ரன் இல்லை, இந்திரர் இல்லை, யமனை கொண்டிருக்கார். சத்தியசந்தம் நெறி தவறாதவன், மகாயோக்கியன், தாட்சிணியமே இல்லாத ஒரு தேவத்தை வேணும்னா வந்தான் உண்டு. கரப்ஷனே அந்த லோகத்தில் கிடையாது. அந்த கர தூதரிக்க கிஞ்சித்து தயவில்லான்னார் புரந்தர வீட்டல். தர்மம் தர்மம் தர்மம். சூரியனுக்கு அற்புதமாக ரெண்டு பிள்ளைகள், ஒரு பிள்ளை யமதர்மராஜா, இன்னொரு பிள்ளை சனீஸ்வரர். இவன் ரெண்டு பேரும் தான் காலத்தை நியமனம் பண்ணுறான், சட்டத்திட்டத்தை கரார் பண்ணுறான். இவன் ரெண்டு பேரும் தான் உலகத்துக்கு பொல்லாதவன் சொல்கிறான். ஒருத்தனை வெய்யணும்னா அவன் சனீஸ்வரங்கிறான், அவன் யமனாக வந்துட்டாங்கிறான். அப்போ யார் தன்னுடைய கடமையை செய்கிறானோ அவன்லாம் பொல்லாதவன் லோகத்தில். அந்த ரீதி தர்மகூர சீல தர்மனி வந்தால்,
1: தர்ம குணத்தில தர்மனி வந்தால், சட்டமான திட்டம் உணர்வந்தான்.
0: எல்லாத்துக்கும் சட்டம் திட்டம்னா சம்சாரம்னு அவங்ககிட்ட கொஞ்சத்துக்கு போனோம்னு வச்சுக்கோ. மணி என்ன? 4:40. இப்போ உன்னோட பேசக்கூடாத, இது டைம் இல்லையே, போதும் இல்லையே, எல்லாம் முன்னால ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்கிறான். ரொம்ப சட்ட திட்டத்தோட இருக்கிறவனோட மதிச்சுனால பழக முடியாது, ரொம்ப கஷ்டமா. ஆனால் தன்னுயிர் போலே பிறருடைய உயிரை பார்க்கணுங்கிற கருணை இல்லாதவன் யம தண்டனைங்கிற பாருங்க, வாட்டி வதக்கி எடுத்துடுறான், உயிரை வச்சு கொள்றான். ஒரு அடி அடிச்சு அதில் செத்து விட்டான் எவ்வளவு நிம்மதி. அடி பட்டுண்டே இருக்கணும், உயிர் இருந்துட்டே இருக்கணும், விதையை அனுபவிச்சுட்டே இருக்கணும். இப்படி ஒரு தண்டனை பண்றதுக்கு ஒரு அதிகாரி ஒருத்தர் இருந்தான்னா இவனை போய் கையை பிடிச்சிருந்து இவன் எங்க ஆத்துக்காரு சொல்லுண்டு, இவனோட நம்ம எங்கேயாவது ஹனிமூன் போக முடியுமா, அவன் பக்கத்தில் நிற்க முடியுமா? அது நடக்காது. அடுத்தா தேவகுருநாதன் பிரகஸ்பதி தேவலோகத்து சால்வை எல்லாம் போட்டுருக்கார். அவர் அமக்கணமா இருக்க குரு பார்த்தா கோடி தோஷம் போகும். நல்ல பிராமணம், நல்லவன். இப்ப இருக்கிற பொசிஷன் நல்லா இல்லையான்னு கேள்வி. இன்னும் கொஞ்சம் தாண்டி அனண்ட போனா தேவலாங்கிறான்.

கூட சனி மாதிரி அதாவத்தம் வந்துடும். இதை கட்டின ஆறு மாதிரி அடிக்கிறது. சாமானிய நாட்டு மக்களுக்கு இருக்கிற பணத்தில் இருக்கிற பேராசை இந்த ஆலயம் விடலேன்னு இவனுக்கு ரிமார்க் பாஸ் பண்ணுறா மகாலட்சுமி தேவி. அதை நீங்கள் பார்க்கணும் அவன் எப்படி இருக்கான்னு நமக்கு தெரியுமா. லக்ஷ்மி தேவி திட்டம் போட்டு சொல்கிறா இதை.

பணத்தை சேர்த்து வச்சு செலவழிக்காத இருக்கிறதுல ரொம்ப தீரணிவான். இப்படி ஒத்தொத்தரையா பார்த்தா தாயார், இந்த லக்ஷ்மியை பார்க்காத இருக்கிற ஒரே ஒரு புருஷன் இந்த அஜிதன்கிற பரமாத்மா தான். அவனுக்கு கவலையே கிடையாது, இது நமக்கு தான் வரப்போறதுன்னா என்ன இந்த பயெல்லாம் பார்த்துட்டு போந்திருக்கான். வங்க கடல் கடைந்த மாதவன்கிற பாசுரத்துக்கு வியாக்கியானம் பண்ண நம்ம ஆச்சாரியா, திருப்பார் கடலை கடைஞ்சி அமிர்தத்தை தேவதர்த்தன் போட்டான்னா, அமிர்தம்ங்கிறது வெறி சக்க சாட்சாத் அமிர்தம் மகாலட்சுமி தேவி அதை கோபிச்சு பரமாத்மா தான் எழுத்துன்னு போட்டார். கண்ணன் எது சாட்சாத் அமிர்தமோ அதை அவராட்சின்னு போட்டார். இவன்லாம் என்னத்தையும் குடிச்சுட்டு இதான் அமிர்தம்னு நினைச்சிட்டு இருக்கான். இதுக்கு பேர் அமிர்தம்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். அது கோது, இதுதான் சாட்சாத் அமிர்தம்னு நம்ம பெரியவாள்லாம் வியாக்கியானம் அழினான். பகவானை பாதாதி கேசாந்தம் பார்த்தா

சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் முதலான மூன்று விதமான காரியங்களுக்கு மூலபூதமான பரம்பொருள் எதுவோ, எதனுடைய திருநாமம் ஆச்சந்திரார்க்கம் உலகத்தை விட்டு அழியவே அழியாதோ, இவனாலே சதுர்த்த ஜபோனும் ஆக்கி காத்து அழிக்கப்படுகின்றனவோ, இத்தகைய பரம்பொருள் அல்லவோ இவன்.

சாமானிய புருஷர்கள் எல்லாம் நாதனா இருக்க தராது, புருஷோத்தமன் தான் நாதனா இருக்க வேணும் என்று தீர்மானம் பண்ணி அந்த அழகாக தன் கையிலே இருக்கிற வனமாளிகையை பரமாத்மா அஜித வாசுதே அஜிதன்கிற பெருமாளுடைய திருக்கழுத்திலே விட்டு விட்டாள் தாயார். அவள் கைத்தலம் பற்றினான் அவன்.

மோரோபந்தர் எழுதின. இந்த பொண்ணை கையால வாரி அணைஞ்சார் சுவாமி. கௌஸ்துபத்துக்கு இருப்பிடமாக இருக்கிறதனுடைய மார்பகத்தில் மார்போடு மார்பாக தான் வைத்துக் கொண்டார் பரமாத்மா. லட்சுமி தேவி அன்று தொடங்கி அவனுடைய திருமார்பகத்தை விட்டு விலகுவதே கிடையாது, எந்த நாளிலேயும் எந்த அவதாரத்திலேயும். அமிர்தத்துக்கு ஏற்பாடு பண்ணி குதிரை வந்தது, யானை வந்தது, வஷம் வந்தது, லட்சுமி வந்தா ஐயா கல்யாணம் பண்ணி விட்டார். ஏகாந்தமா ஒரு குட்டி கல்யாணம் நடந்து போச்சு. அமிர்தம் வரணமேனு மறுபடியும் கடைஞ்சான்.

நான்கு கரங்களோடு கூட ரெண்டு கரங்களிலே சங்க சக்கரங்களையும் ஒரு கரத்திலே ஒரு ஜலத்திலே சஞ்சாரம் பண்ணுகிற ஒரு அட்டை திணஜலுகை ஒன்றையும் தங்கமயமான ஒரு அமிர்த கலசத்தையும் கையிலே உண்டு இந்த தன்வந்திரி என்ற ரூபத்தோடு பரமாத்மா ஆவிர்வித்தான். ஒரே கணத்தில் எத்தனை அவதாரம் பார்க்கணும். இந்த தங்க கடத்தோடு ஒருத்தன் வந்தான் வெளியில பல பலன் பீதாம்பரதாரியாய் வை இந்திய மாராதாரனாய் அசுரங்களுக்கெல்லாம் ஒரே கண்ணு.

இதுதான் டெஃபினட்டா அமிர்தம். இதுவரையில் இந்த மாதிரி ஒன்றும் வரல. குபீர்னு ஒரு பய பாஞ்சா அந்த அமிர்த கூடத்தை தூக்கிட்டு போட்டான், பிடிக்கிட்டு போட்டான் பலவந்தவன். தேவதைகள்லாம் ஏமாந்து சிவனகிரி அண்ணாந்து பார்க்கிறான், எடுத்துட்டு போறான். காலம் இப்படி போயிடுத்து போயிட்டான் பாரு. அசுரங்கள்ல என்ன பண்றான், அவனுக்குள்ளே ஒத்தனுக்கு ஒத்த மிரட்டி, ஏ நீ சின்ன பயலா லட்சணமா இருக்க, கீழே வேண்டா நான் எடுத்துக்கிறேன். இப்படி அவளுக்குள்ளேயே போட்டி ஒத்தொத்தன் தலைமையிலேயே தாண்டவம் பண்ணிட்டு இருக்க அந்த அமிர்த குடம். அப்ப பார்த்தான் பரமாத்மா அஜிதன்கிற ஸ்ரீ வாசுதேவன், இது வேற வேற தீர்மானம் ஆகாது, நானே தான் போகணும். அத்தி ஆச்சரியகரமா இருக்கிற ஒரு பொன்வடிவன் தாங்கினான். இந்த சண்டை போட்டுருக்கிற அசுரன் நடுவில் போனான். எதுக்காக சண்டை போட்டுருக்க நீங்க, இது அமிர்தம், அந்த பையன் தனியாக எடுத்துட்டு போய் குடிக்க போனான். அமிர்தத்தை தானே போட்டுண்டு தானே சாப்பிட்றது நன்னா இருக்காது. ஒரு பொன் கையால் எடுத்து பருமாறினா எவ்வளவு நன்னா இருக்கும் தெரியுமா, என்கிட்ட கொடுங்கோ. இந்த அமிர்த கலசத்தை அவன் வாங்கிவிட்டான், அவன் வாங்கிட்டு தேவையில் போறது இவங்களுக்கு நம்பிக்கை. எங்கிட்ட உங்களுக்கு நம்பிக்கை தானே, ரொம்ப நம்பிக்கை. நீங்க யாரு, என் பேரை இப்ப கதை, எனக்கு பேர் மோகினின்னு பேர். என்ன நீங்க பார்த்துட்டே இருக்கோம், பார்த்துட்டே இருந்தா எல்லா காரியத்தையும் மறந்து உள்ள நீங்க ஒரே போதை மயக்கத்தில் கீழே விழுந்துள்ள போயிட்டுவான். இந்த அமிர்த கலசத்தை தான் வாங்கினா இந்த தேவதைகளுக்கும் அசுராளுக்கும் பங்கியை நிர்மாணம் பண்ண, நீங்க ரெண்டு பேரும் 2 ரூபா கோருங்கன்னா தேவாளுக்கு ஒரு பங்கி அசுராளுக்கு ஒரு பங்கி, இதையெல்லாம் செய்து முடித்தாள். இது நடுவில் ராகுன்னு ஒரு பய சிம்மிகையினுடைய பிள்ளை சைமிகேயன்னு பேர். அவன் என்ன பண்ணா வகுப்பு மாறினான், இந்த கூட்டத்தில் வந்து கலந்து உட்காந்துட்டான். அவனுக்கு அண்ணண்ட பக்கத்தில் சந்திரன் உட்காந்துட்டு இருந்தான், இந்தண்ட பக்கத்தில் சூரியன் உட்காந்துட்டு இருந்தான். சந்திரனும் சூரியனும் பகவானுக்கு கண்ணுன்னு சொல்கிறோம் நம்ம. இது பார்த்தது அதை இந்த அமிர்தமாக்கிற கரண்டி இருக்க, இத்தால அவன் தலையை ஒட்டி விட்டான். அது ராகு பாதி கேது பாதியா போச்சு, தலைக்கு மேல ராகு தலைக்கு கீழே கேதுவா போச்சு. அப்ப இந்த மாதிரி நேர்ந்து போச்சு. என்ன நீங்க அசுராளோட சேர வேண்டாம், நீங்க இந்த தேவதா சமூகத்தில் சேர்த்துங்கோ, இப்படி பாதி அப்படி பாதி உங்களை வைக்கிறேன். இன்னும் அவர்களுக்கு நல்ல கதியை கொடுத்து அமிர்தத்தை பிராசனம் தேவதைகள் எல்லாம் நிம்மதியா பண்ணினா. அப்ப தேவதைகளுக்கு இருந்த பகவத்கடாட்சமும் ஜென்மாந்திர விசுவாசமும் நல்ல எண்ணமும் அவர்கள் அமிர்தம் பெற்றார்கள். லக்ஷ்மி தேவியினுடைய திரு குளிர்ந்த கடாட்சம் பெற்றார்கள். வானுலகம் வாழ, விண்ணுலகம் வாழ, மண்ணுலகம் வாழ அவருடைய வாழ்க்கை நிலவிற்று. அசுரர்கள் எப்போதும் கட்டெண்ணம் படைச்சதுனாலே நல்ல காலம் வரத்தை எதிர்பார்த்துண்டு. இதுக்கப்புறம் பின்னால ஒரு காலம், ஒரு சந்தர்ப்பம், இந்த அசுர சமூகத்தில் மகாபலின்னு ஒருத்தன் வரப்போறான், அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நல்லபடியாக வரலாம்ங்கிற எண்ணத்தோடு ஓரளவு நிம்மதியாக வாழ்கிறார்கள். இந்த ஸ்திதியிலே பரமாத்மா லக்ஷ்மி ரமணனாக போனான், ரமாகாந்தனாக போனான், சீனிவாசனாக போனான், ஜெகன்மாதாவை வக்ஷஸ்தலத்திலே கொண்டான் என்று. கமலபத்ராட்சி கன்யாதேவி கமல

0: லக்ஷ்மீரமணனாக பரமாத்மாவை எண்ணி நாம் வாழ்த்தினோமேயானால் எல்லையற்ற ஐஸ்வர்யங்களை எல்லாம் ஆண்டவனுடைய திருவருள் எந்த வேளையிலையும் எந்த காலத்திலையும் அளிக்கிறது என்பது சுகாச்சாரியருடைய திவ்ய சூக்தி.
1: நேர்கள் இதுவரை லக்ஷ்மி சுயம்பரம் இசைப்பேருரை கேட்டீர்கள். நிகழ்த்தியவர் எம்.ஆர். விஜயராகவாச்சாரியார் அவர்கள்.

0: மேகலை 100.1 எஃப்எம் கோல்டில் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் செய்தி அடிக்கை டெல்லி.
1: குட் ஆஃப்டர்நூன், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி அண்ட் ஐ ஆம் அனுஜா குமார் வித் தி மிட் டே நியூஸ். The headlines. Prime Minister Narendra Modi says free trade agreements are opening new doors of opportunities for the country's youth. Distributes more than 51,000 appointment letters at 20th Rozgar Mela. Prime Minister Modi says India's contribution to per capita carbon emissions is less than half of global average. Highlights: India is the only country in G20 that fulfilled commitments made at COP21 ahead of schedule. Government to train 34,000 rural youth under Deen Dayal Upadhyay Grameen Kaushalya Yojana 2.0 across most states and union territories. India dispatches 11 tons of fresh

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும், பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவர்

0: ஆரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
1: கல்வி தகுதி: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும், பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
0: விண்ணப்பதாரர்கள்: சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
1: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
0: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
1: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
0: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம்: பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
0: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் In favor of Drawing and Disbursing Officer, All India Radio, Chennai என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
0: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: த ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
0: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: வானொலி ஒளிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்காணத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறது சென்னை வானொலி 100.1 FM கோல்டு. நேரம் 2:44:25. நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடல் பார்த்தேன் ரசித்தேன் படத்திற்காக ஸ்ரீனிவாஸ் பாடியிருப்பது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்கள் கேட்கவிருப்பது தேநீர் நேரம். நிகழ்ச்சி தொடங்கும்
2: முன் நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை பேராமிலிட்டரி கே அர்த்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே ஏக் ஏக் நாகரிக் கோ யே கீத் சமர்ப்பித் ஹை ஹமாரே தேஷ் கி பாவனாவோ கே அனுரூப் ஹமாரி பாரத் கி சேனாவோ கே கௌரவ கா கான் ஓர் ஸ்துதி ஹி யஹ கீத் ஹை ரக் ரக் மே ஜோஷ் பர் தேனே வாலா யஹ கீத் ஹமாரே ஹர் பாரதிய கோ சமர்ப்பித் கர்த்தா ஹூ மை ஹூ ஆப்கா கைலாஷ் கேர்.
3: அதம்ய சக்தி ஏவம் ஷௌர்ய கி பஹச்சான் ஹை பாரதிய சேனா. ஜல் தல் ககன் கி ரக்ஷா கா வரதான் ஹை பாரதிய சேனா. ஹர் சங்கட் கா சமாதான் ஹை பாரதிய சேனா. பாரத் கா கௌரவ் ஹை ஸ்வாபிமான் ஹை பாரதிய சேனா.

நேரம் 5 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 1.1 FM கோல்டு பண்பலை வரிசை அரங்கிசை நிகழ்ச்சியில் ஜி ராமநாதன் அவர்களின் சாக்ஸபோன் இசை கேட்கலாம். மேலகாவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், கார்த்திக் கணேஷ்ராமன் அவர்கள் மிருதங்கம். முதலில் அபீஷ்டவரத என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ஹம்சத்வனி ராகம், ஆதிதாளம்.

அடுத்து தேவாதி தேவா என தொடங்கும் மைசூர் வாசுதேவாச்சார் சாகித்யம். ராகம் சுனாத வினோதினி ராகம். ஆதிதாளம்.

அரங்கு இசை நிகழ்ச்சியில் ஜி ராமநாதன் அவர்களின் சாக்ஸபோன் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மேலக்காவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், கார்த்திக் கணேஷ்ராமன் அவர்கள் மிருதங்கம், தொடர்ந்து தேவி நீயே துணை, கீரவாணி ராகம், ஆதி தாளம், பாபநாசம் சிவன் பாடல்.

0: वीपी ने दिल्ली विश्वविद्यालय छात्र संघ डूसू चुनाव में 3 बड़े पद जीते। एबीवीपी के यश डबास अध्यक्ष चुने गए, जबकि रिया छावड़ी सचिव और लक्ष्य राज सिंह संयुक्त सचिव बने। निर्दलीय उम्मीदवार दीपांशु शौकीन उपाध्यक्ष पद पर विजयी रहे। रक्षा मंत्री राजनाथ सिंह और गृह मंत्री अमित शाह ने डूसू चुनाव में एबीवीपी की जीत पर बधाई दी है। एशियाई खेलों का भव्य उद्घाटन समारोह आज जापान के आईची नागोया में हुआ। भारतीय निशानेबाज मनु भाकर और कबड्डी खिलाड़ी पवन सहरावत ने 501 सदस्य भारतीय दल की अगुवाई की। इसके साथ ही ये समाचार बुलेटिन समाप्त हुआ।
1: நேரம் மாலை 6:05. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி 100.1 FM கோல்டு பண்பலை வரிசை. இந்த அலைவரிசையில் இனி வரையிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:10 விஸ்லேஷன், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 மக்கள் பணி தொடங்கி நாட்டு பணி வரை டெல்லி செய்திப்பிரிவு வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி, 7:50 செய்தி கதமும், 8:10 ஆலமரம் நாடகம், எழுதியவர் காவனூர் வேலன், நடிப்பு KRS குமார், எல் சிவகாமி, எஸ் ரமேஷ், பத்மஸ்ரீ, ஆர் அருணா, வி வினோதினி, எல் மோகன் ஆகியோர், அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன். 8:40 திரைகாணம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 தேசிய திரைப்பட ஏடு, இரவு 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ் நிகழ்ச்சிகள் டெல்லி அஞ்சல், 10:30 மேற்கத்திய இசை, இரவு 11:40 திரைகாணம். இனி இதே அலைவரிசையில் நாளை இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நேர்களே, நாளை மாலை 4:10 புதுதில்லி விஞ்ஞான் பவன் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தால் 2026 செப்டம்பர் 19 மற்றும் 20 ஆகிய தேதிகளில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்ற இயக்கவியலின் எதிர்காலம் 2026 என்ற தலைப்பிலான 2 சர்வதேச மாநாட்டின் நிறைவு விழாவை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் இம்மாநாட்டின் நிறைவு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒளிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நாளை நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனிய ராகம் நிகழ்ச்சியில் கலா ராம்நாத் அவர்களின் வயலினிசை இடம்பெறும். பண்டிட் அஜய் பொஹங்கர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். அதிகாலை 4:10 பொங்கும் மங்கலம், வண்ணை ஈ பெருமாள் அவர்களின் நாகஸ்வர இசை இடம்பெறும். எம் ஏமேந்திரன் அவர்கள் தவில், 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:15 திரை இசை, 7:30 ஆட்சவேறு செய்தி தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 8:30 திரைகாணம், காலை 9:00 இசை பெட்டகம் நிகழ்ச்சியில் யு ஸ்ரீனிவாஸ் அவர்களின் மாண்டலின் இசை கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், சேர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், என் கோவிந்தராஜன் அவர்கள் கட்டம். 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ் நிகழ்ச்சிகள் டெல்லி அஞ்சல், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகாணம், 11:30 மலைப்பூத்தண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, KTCT தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி 2 பகுதி இடம்பெறும். நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரைகாணம், 1:10 இசை மலர் நிகழ்ச்சியில் லக்ஷ்மி கிருஷ்ணசுவாமி அவர்களின் பாட்டு கேட்கலாம். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். 2:30 முதல் 4:00 வரை திரைகாணம், மாலை 5:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் அனன்யா அசோக் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் பூர்ணா வைத்தியநாதன் அவர்கள் வயலின், டாக்டர் கே அசோக் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 கனிந்த வாழ்வு நிகழ்ச்சியில் வங்கியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற மூத்த மேலாளர் சி ரத்னம் அவர்களுடன் நேர்முகம், 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகாணம், இரவு 9:15 ஸ்பாட்லைட், 9:30 அகில பாரத நாடகம், 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ் நிகழ்ச்சிகள் டெல்லி அஞ்சல், 10:30 மேற்கத்திய இசை, இரவு 11:40 திரைகாணம். இதுவரை எமது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு அலைவரிசையில் இன்றும் நாளையுமான நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.
2: அவ விளையாடிட்டு இருக்கா?
3: விளையாடிட்டு இருக்காளா? சத்தமே இல்ல.
2: அவ போன்ல

வாணி சென்னை வானொலி 100.1 எஃப்எம் கோல்டு. நேர்கள் இப்பொழுது கேட்கலாம் திரைப்பட பாடல். ஜோடி படத்திலிருந்து ஒன்னிமேனன் எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

0: களை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வழங்கி உரையாற்றினார். அவர் பேசுகையில்,
1: இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த பொறுப்பு உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைத்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். இது வாழ்க்கையில் நமக்கு ஒரு புதிய தொடக்கம், ஒரு புதிய திருப்பம். அதை விட முக்கியம், 140 கோடி பேர்ல கிடைக்காத வாய்ப்பு இந்த 51,000 பேர் கிடைச்சிருக்கு. நாட்டிற்கு சேவை செய்வதற்கான வாய்ப்பு, இந்த நாட்டினுடைய கட்டமைப்பை, இந்த நாட்டை வழிநடத்துபவர்களாக நாம், இந்த நாட்டு மக்களினுடைய நலன்ல அக்கறை கொண்டுள்ளவர்களாக இருப்பதற்கான அந்த உத்தரவு நமக்கு இன்றைக்கு கிடைச்சிருக்கிறது. அதே சேரம் அரசு பணியில சேர்றது என்பது ஒவ்வொருவருடைய லட்சியம் இருந்தாலும் கூட, நம்மளை வந்து கவர்மெண்ட்னுடைய ஒரு முகமாக தான் பாக்குறாங்க, ஒரு இண்டிவிஜுவலா நம்மளை பாக்குறது. ஒவ்வொரு அதிகாரியும் கூட மக்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு முகமாகவும் ஒரு அங்கமாகவும் செயல்படுபவர்களாக தான் நாம் இருக்க போகின்றோம். இன்றைக்கு இந்த தனிப்பட்ட முன்னேற்றம் என்பது தேசத்தினுடைய முன்னேற்றத்தோடு இணைகிறது. இப்படி எல்லாருமே நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையாக இல்லாமல், தனிப்பட்ட முன்னேற்றமாக இல்லாமல், இந்த தேசத்தினுடைய முன்னேற்றத்திற்காக, இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக, இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக சேவை செய்வதற்கு நமக்கு ஒரு அரிய வாய்ப்பாக தான் கிடைச்சிருக்கிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அக்டோபர் 22 அன்னைக்கு ரோஜ்கார் ரெக்ரூட்மெண்ட் தொடங்கி வச்சாங்க. அந்த முயற்சி தொடங்கி வச்சு இன்னைக்கு 20வது நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. 45 இடங்கள்ல 51,000 பேருக்கு கொடுக்கிறோம். கிட்டத்தட்ட 288 பேர் இன்றைக்கு இங்க ஆர்டர் வாங்க இருக்கிறீங்க. அதே போல தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்டவங்க இந்த உத்தரவு மத்திய அரசாங்கத்துல வேலை செய்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு ஆனது கிடைச்சிருக்கிறது. இன்றைக்கு ஒரு கிட்டத்தட்ட 1200,000 மேற்பட்டவங்க மத்திய அரசாங்கத்துல பணிகளுக்கு சேர்ந்திருக்கிறாங்க. பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இளைஞர்களுடைய திறமை மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாங்க. அந்த நம்பிக்கையினுடைய தொடர்ச்சி நீங்க எல்லாம் அதை அடுத்த நிலைக்கு நாம் எடுத்து செல்ல போகிறோம். தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களுடைய திறமை, இந்தியாவினுடைய இளைஞர்கள் முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடியவர்கள். அது கல்வியாகட்டும், டெக்னாலஜி ஆகட்டும், தொழிலாகட்டும், மேனுஃபேக்சரிங் செக்டர் ஆகட்டும், அல்லது சேவை செக்டர் ஆகட்டும், ஹியூமன் ரிசோர்ஸ் செக்டர் ஆகட்டும், அனைத்து செக்டார்களிலும் கூட நாம் தலை சிறந்த நிபுணத்துவம் பெற்றவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். சென்னையில் குறிப்பாக நம்ம பகுதியில் அதிகமாக ஐடி செக்டாரில் அதிக பேர் கான்சென்ட்ரேட் பண்ணி கொண்டிருக்கோம். மேனுஃபேக்சரிங், எலக்ட்ரானிக்ஸ், ஸ்டார்ட் அப், ஃபினான்ஷியல் சர்வீஸ், மீடியா அண்ட் கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரி. 2014 நம்மளுடைய அரசாங்கம், நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தொடங்கி வைக்கிறதுக்கு முன்னாடி வெறும் 400 ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் தான் இருந்தது. இன்றைக்கு கிட்டத்தட்ட 250,000 மேற்பட்ட ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் வந்திருக்கிறது. ஸ்டார்ட் அப் கம்பெனிகளுடைய நிறுவனர்கள் எல்லாமே 30 கீழ் உள்ள அந்த சிஓக்கள். இப்ப இன்னும் ஒரு படி போய் ஸ்பேஸ் டெக்னாலஜில யூனிகார்ன் என்று சொல்லக்கூடிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், ஸ்பேஸ்ல, அட்டாமிக் எனர்ஜியில, இது எல்லாமே பிரைவேட் போக முடியாத துறைகள்ல இருந்தது. அதுலயும் கூட நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நம்மளுடைய இளைஞர்கள் மேல நம்பிக்கை வைத்து அவர்களுடைய இன்னைக்கு ஸ்பேஸ் டெக்னாலஜிலையும் கூட, அட்டாமிக் எனர்ஜி டெக்னாலஜிலையும் கூட அவர்கள் தங்களுடைய பங்களிப்பை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய ஒரு 5 வேண்டுகோள்கள், புதுசாக நாம் வேலைக்கின்றதை விட தேசத்திற்கு சேவை செய்ய வந்திருக்கிற நமக்கு ஃபர்ஸ்ட் இன்டெகிரிட்டி, நம்மளுடைய நேர்மை ஆனது மிக முக்கியம். மத்திய அரசாங்கத்துல நாம் இந்த அரசாங்கத்தை வழிநடத்துபவர்களாக இருக்கும்போது ஒன்று வந்து நம்மளுடைய இன்டெகிரிட்டி, நேர்மை முக்கியம். இரண்டாவது, நமக்கு ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு, அதாவது அக்கௌண்டபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி, அது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். அதே போல மூன்றாவது, தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொள்றது. அந்த புதிய தொழில்நுட்பத்தை நாம வந்து நம்மளுடைய துறையில வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது இன்னும் நம்ம ஸ்பீடாக டெலிவரி கொடுப்பதற்கு வசதியாக இருக்கும். அதே போல கருணையுடன் செயல்பட வேண்டும், எம்பத்தி, குவாலிட்டி டிஸ்போசல், நம்ம மக்களுக்கு அந்த டிஸ்போசல் வந்து மக்களுக்கு எப்படி பயனுள்ளதாக இருக்க வேண்டும், அதே மாதிரி ரெஸ்பெக்ட், சாதாரண சிட்டிசன்ஸை மனித அபிமானத்தோடு அவர்களை நடத்த வேண்டும். இன்றைக்கு இந்தியாவினுடைய வளர்ச்சியில, அது அட்டாமிக் எனர்ஜி ஆகட்டும், ஸ்பேஸ் ஆகட்டும், டிஃபென்ஸ் சர்வீஸ் ஆகட்டும், அல்லது பேராமிலிட்டரி சர்வீஸ் ஆகட்டும், எஜுகேஷன் ஆகட்டும், அனைத்து துறைகளிலும் கூட இன்றைக்கு நம்மளுடைய சகோதரிகளுடைய பங்களிப்பானது 50% மேலேயே இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அவர்களுடைய பர்சன்டேஜ் அதிகமாக வேண்டும். கல்வியில் ஆகட்டும், அறிவியல் ஆகட்டும், தொழில்நுட்பம் ஆகட்டும், பாதுகாப்பு ஆகட்டும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆகட்டும், என்டர்பிரினர்ஸ் ஆகட்டும், இது அனைத்து துறைகளிலும் கூட நம்மளுடைய முன்னேற்றத்தில் விக்சித் பாரத்தினுடைய ஒரு அங்கமாக நம்மளுடைய சகோதரிகள் கொள்வதுடன், இந்த வேலைவாய்ப்பு என்பது

0: திரைப்பட பாடல் கேட்டீர்கள். இனி கேட்கலாம்
1: செய்தி கதம்பம்.
2: இன்றைய செய்தி கதம்பத்தில் சென்னையில் நடைபெற்ற மத்திய அரசின் வேலைவாய்ப்பு திருவிழாவில் பணி நியமன ஆணைகளை வழங்கி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆற்றிய உரை மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. மத்திய அரசின் வேலைவாய்ப்பு திருவிழா இன்று நாடு முழுவதும் நடைபெற்றது. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று அரசு பணி இடங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 288 பேருக்கு பணி நியமன

0: ஒரு வேலையை உருவாக்கும் தலைமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்மளுடைய இளைஞர்கள் முன்னாடியெல்லாம் வேலை தேடுபவர்களாக இருந்தாங்க. இப்போ இன்றைக்கு வேலை கொடுப்பவர்களாக மாறியிருக்கிறாங்க. என்டர்பிரனராக, இன்னோவேட்டராக அவர்கள்லாம் உருவாக வேண்டும். புதிய தலைமுறை உருவாகி இருக்கிறாங்க. பிஎம் முத்ரா யோஜனா, ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா போன்ற திட்டங்கள் எல்லாம் நமக்கு ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியை கொடுத்து அந்த திட்டங்கள் மூலமாக ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கிடைச்சிருக்கிறது. ஒரு இளைஞனுக்கு ஒரு வேலை கிடைப்பது என்பது அந்த குடும்பத்தை முன்னேற்றுவது, அந்த ஊரை முன்னேற்றுவது, அந்த ஊரோடு சேர்ந்து அந்த கிராமத்தை முன்னேற்றுவது, அந்த மாவட்டத்தை முன்னேற்றுவது, மாநிலத்தை முன்னேற்றுவது, இந்த தேசத்தை முன்னேற்றுவதாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு இளைஞர்களும் கூட தொழில் தொடங்கி பலருக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பவர்களாக முன்னேற வேண்டும். வளர்ந்த பாரதத்தை உருவாக்க நாம் அனைவரும் லட்சியம் ஏற்க வேண்டும். இன்னைக்கு மொத்த வேலை வாய்ப்பு 2017-18 47.5 கோடியாக இருந்து 2023-24 இன்னைக்கு 64.33 கோடியாக உயர்ந்திருக்கிறது. அவ்வளவு பேர் இன்றைக்கு வேலையை கொடுப்பவர்களாகவும் வேலையை பெறுவர்களாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் 2017-18 6% இருந்த அந்த வேலை வாய்ப்பின்மையாக இருந்ததை 2017-18 குறைச்சி இன்னைக்கு 3.2% குறைக்கப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய தொடர்ந்து பங்களிப்பின் மூலியமாக. அதே போல கிட்டத்தட்ட கடந்த 7 வருஷத்துல மட்டுமே 1.58 கோடி பேர், இதுல பெண்கள் வந்து இந்த வேலை வாய்ப்பின் கீழையும் அவர்கள் பங்களிப்பை பெற்றிருக்கிறார்கள்.
1: இனி மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள்.
2: மத்திய ஊரக மேம்பாட்டு அமைச்சகம் தீன்தயாள் உபாத்யாயா ஊரக திறன் பயிற்சி இயக்கத்தின் கீழ் 34,000 இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. தமிழகம், ஹிமாச்சல பிரதேசம், மேற்குவங்கம், பீகார் உள்ளிட்ட 14 மாநிலங்களைச் சேர்ந்த ஊரக இளைஞர்களுக்கு முதல் கட்டத்தில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. அடுத்த ஆண்டு டிசம்பர் 31 நாடு முழுவதும் உள்ள 3,57,000 ஊரக இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கிராமப்புற இளைஞர்களுக்கு இத்திட்டத்தின் கீழ் 3 முதல் 12 வரை திறன் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. பன்றிக் காய்ச்சல் ஏற்படுத்தும் H1N1 வைரஸ் பரவல் குறித்து மக்கள் விழிப்புணர்வுடன் இருக்குமாறு மத்திய சுகாதார அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. காய்ச்சல், இருமல், தொண்டைவலி, தலைவலி, உடல்வலி, சோர்வு போன்ற அறிகுறிகள் தென்பட்டால், குறிப்பாக 5 நாட்களுக்கு மேல் தொடர்ந்து இந்த அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. பருவநிலை சவால்களை எதிர்கொள்ள உலக நாடுகளுக்கு இந்தியா வழிகாட்டியாக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சுற்றுச்சூழல் தொடர்பான சர்வதேச மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், சுற்றுச்சூழல் பாதுகாப்புத் துறையில் கடந்த 12 இந்தியா முன்னேறி வருவதாக கூறினார். புத்தாக்க எரிசக்தி மூலம் பருவநிலை சவால்களை எதிர்கொள்ள நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ், நிலையான வளர்ச்சிக்கு சுற்றுச்சூழலை பாதுகாப்பது அவசியம் என்று தெரிவித்தார். உலக நாடுகள் மேற்கொள்ளும் முடிவுகளுக்கேற்ப சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். புதை படிமம் அல்லாத பொருட்களிலிருந்து மின்சார உற்பத்தி 54% அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார்.
3: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: மெகாஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு
1: நேயர்களினை கேட்கலாம்.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது ஆலமரம் நாடகம். எழுதியவர் காவனூர் வேலன் அவர்கள். இதில் நடித்தவர்கள் கே ஆர் எஸ் குமார், சி சிவகாமி, எஸ் ரமேஷ், வி வினோதினி, பத்மஸ்ரீ, ஆர் அருணா, எல் மோகன் ஆகியோர்.

0: மேலாளர் அவர்களே, நண்பர்களே, தொழிலாளர் தோழர்களே, வணக்கம். நான் ஏதோ செஞ்ச சிறு உதவிக்காக என்னை அதிகப்படியாக புகழ்ந்துட்டீங்க. எல்லாம் நம்ம கம்பெனி அளித்த சுதந்திரமும் நண்பர்களின் ஒத்துழைப்பும் தான். ஏன், நானே முயற்சி செஞ்சாலும் கூட ஒரு வீட்டை வாங்க முடியாது. அதை மனமுவர்ந்து நம்ம கம்பெனியே செஞ்சிருக்கு. அதுவே எனக்கு சிறந்த பரிசாக கருதுகிறேன். இத்தனை ஆண்டுகளாக தோழமையோடு பழகி அன்பு செலுத்தினீர்கள். அதுவே எனக்கு சிறந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. நான் இப்போது விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, அனைவருக்கும் நன்றி.
1: என்னங்க, என்ன ஒரே சோர்வா இருக்கிறீங்க? உடம்பு சரியில்லையா?
0: ஒன்றும் இல்லை ஜானகி. ஆஃபீஸ் போயிட்டு வர வரைக்கும் நிம்மதியா மகிழ்ச்சியா இருந்தது. இப்போ என்னவோ கவலையா இருக்கு. உடல்ல மறைஞ்சிருந்த வியாதி எல்லாம் இப்போ ஒன்னா வந்து தாக்குது.
1: பேசாதீங்க, ஒரே கவலையா இருக்கு. நான் அப்போதே சொன்னேன், கொஞ்சம் பணம் சேர்த்து வைங்க, பணம் சேர்த்து வைங்கன்னு. நீங்க கேட்கல. இப்ப என்ன செய்யறது? பையனுங்க கையை எதிர்பார்க்க வேண்டியதா இருக்கு.
0: ஜானகி, என்ன சேர்த்து வச்சு என்னம்மா, எந்த வழியிலையாவது போகும். திடீர்னு தண்ட செலவு வரும். திருட்டோ வேற ஏதாவது ஒரு வழியில போயிட்டா என்ன செய்வோம்? கவலை தான் மிஞ்சி இருக்கும். இப்பவாவது நாலு பேருக்கு நன்மை செஞ்சோம், அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களேங்கிற மன நிறைவாவது இருக்கு. ஜானகி, வாழ்க்கையில ஏதாவது நல்லது செய்யணுமா? அவன்தான் நல்ல மனுஷன், அவன்தான் முழு மனுஷன். எனக்கு ஒண்ணும் இல்ல ஜானகி, எனக்கு ஒண்ணும்.
2: கவனிக்க முடியல, அதனால உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு என்னால கவனிக்க முடியாதுப்பா. நீங்க அண்ணன் வீட்டுக்கு போங்க, நான் அம்மாவை பாத்துக்கிறேன். மாலதிக்கும் உடம்பு சரியில்லாம இருக்கு, கூட மாட இருந்து சமையலும் பாத்துக்குவாங்க. சொல்லுப்பா.
1: என்னடா சொன்ன, உடம்பு சரியில்லாத நிலையில அவர் என்னை விட்டுட்டு எப்படி இருப்பாரு? அவருக்கு அடிக்கடி இருமல், நடக்க முடியல, மூச்சு வாங்குது. பாத்துக்க ஒருத்தர் வேணும்பா, அங்க யார் பாத்துக்குவாங்க?
0: ஜானகி இருமா, கொஞ்சம் இரு. அவன் கஷ்டம் அவனுக்கு. நான் உன்னை உன் அண்ணன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் விட்டுடுறேன். ஜானகி நீ எதுக்கும் கவலைப்படாத, நம்பிக்கைதான் ஜானகி வாழ்க்கை. ஜானகி உனக்கு எதிர்காலத்துல நன்மை அடையிற மாதிரி நான் ஒன்னு செஞ்சு வச்சிருக்கேன் ஜானகி. ஆமா, நான் இன்னும் ரெண்டு நாள்ல பெரியவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விட்டுடுறேன் உன்ன. ஆனா அவன் என்ன சொல்லுவானோ? எதுக்கும் நீ கவலைப்படாத ஜானகி.
1: என்னால உங்களை விட்டுட்டு பிரிஞ்சிருக்க முடியாதுங்க. இத பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. நாம எங்கயாவது ஹோம்ல போய் தங்கிக்கலாம் வாங்க.
0: நம்ம பிள்ளைங்களுக்கு அதனால அவமானம் வந்துடும் ஜானகி.
1: ஐயோ இப்படி இருமுறீங்களே, எனக்கு பயமா இருக்குங்க. ஐயோ என்னங்க, என்னங்க, ஐயோ என்ன இப்படி பாக்குறீங்க? ஐயோ என்ன விட்டு போயிட்டீங்களே. ஐயோ ஐயோ

0: என்றங்க என்றங்க.
1: அம்மா, அப்பாவுக்கு செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் செஞ்சிட்டோம். அவர் ஒன்றும் பெருசாக விட்டு வச்சுட்டு போல. இங்கே நம்ம சொத்தை பங்கு போகிறதுக்கு எல்லாம் ஊருக்கு தான் உழைச்சாரு, வாரி வாரி வழங்கினாரு, நல்லா பேரும் புகழும் எடுத்தாரு. ஆனால் இங்கே வாங்கின வீட்டில் யார் யாருக்கு எந்த பகுதின்னு தெரியாமல் சண்டையிலேயே இருக்கிறோம். அதுவும் தனித்தனியாக இருக்கும். நான் ஒன்று சொல்கிறேம்மா, நீ என்கிட்ட ஒரு 15 நாள் இரு, அண்ணா கிட்ட ஒரு 15 நாள் இரு, சரியா? இதனால என்னை கோச்சுக்காதம்மா, புரிஞ்சுக்கோ என் நிலைமைய.
2: நான் என்னப்பா சொல்றது, அப்ப ஏற்பட்ட மலையே சாஞ்சிருச்சு. இதுக்கு மேல நான் என்ன சொல்லுவேன்? உங்க இஷ்டப்படி செய்யுங்க.
3: ஓ அத்தையா, வாங்க. என்ன இன்னைக்கே வந்துட்டீங்க? நீங்க நாளைக்கு தானே வரணும் இங்க?
4: என் பேர பிள்ளைங்களை பார்க்க ஆசையா இருந்துச்சுமா, அதான் வந்துட்டேன்.
3: அவங்க எல்லாம் பரீட்சைக்கு படிச்சுட்டு இருக்காங்க, அவரு ஆபீஸ் வேலையா பிஸியா ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்க இங்க உட்காந்துக்கிட்டு வர்றவங்க போறவங்க எதிர்க்க தலையை விரிச்சுக்கிட்டு உட்காந்துருப்பீங்க. ஐயோ கஷ்டம்.
4: சங்கர், சங்கர்.
1: என்னம்மா, என்னம்மா இது ரொம்ப தொந்தரவா போச்சுமா? ஏன் அண்ணன் வீட்டுல இருந்து இதுக்குள்ள வந்துட்ட? இன்னும் 15 நாள் ஆள் இல்ல, அதுக்குள்ள ஏன் வந்த? உன்னால ஒரே தொந்தரவுமா, ஏமா அப்படி பண்ற? மலதி நீ விடுமா.
3: நீங்க போங்க, உங்களுக்கு என்ன தெரியும்? இங்க கஷ்டப்படுறதெல்லாம் நான் தானே. வேளா வேலைக்கு சமைச்சு போடணும், துணி துவச்சு கொடுக்கணும். அவங்க ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க, உட்காந்து இருப்பாங்க, தூங்குவாங்க, இதுதான் வேலை. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன் அதெல்லாம்.
5: என்ன வேலை வச்சிருக்காங்களோ தெரியல. என் பொண்டாட்டி வேற இன்னைக்கு சீக்கிரம் வர சொன்னா, அவ என்ன வேலை வச்சிருக்காளோ. ஐயோ, இந்த போலீஸ்காரன் பொழப்பு நிம்மதி இல்லாத பொழப்பு. நீங்க ஜீப்ல இருங்க, நாம ஸ்டேஷன்ல விசாரிச்சுக்கலாம்.
6: குட் மார்னிங் மேடம்.
7: குட் மார்னிங். என்னையா இது? யார் அந்த அம்மா?
6: மேடம், ஒரு ரோந்து போயிட்டு வரும் வழியில ரோடு ஓரமா இந்த பாட்டி விழுந்து கிடந்தாங்க, அதான் இந்த பாட்டிய ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வந்த மேடம்.
7: அம்மா மெதுவா மெதுவா உட்காருங்க உட்காருங்க. கான்ஸ்டபிள், அந்த அம்மாக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க. அம்மா, நீங்க ஜானகி அம்மா தானே? என்ன தெரியல, நான் தாம்மா மீனாட்சி பொண்ணு குமாரி. என்ன பாருங்க, என்ன படிக்க வச்சீங்களே. அந்த மீனாட்சியோட பொண்ணு குமாரி நான் தாம்மா. என்னம்மா, என்ன இப்படி ஆயிட்டீங்க?
2: அம்மா, என் மருமகளுங்க வீட்டுல சேர்க்காம அடிச்சு தள்ளிட்டாங்க. நடந்தே வந்தேன், மறந்தது. அதுதான்மா விழுந்துட்டேன்.
7: கான்ஸ்டபிள், அந்த அம்மாவ அப்படி அந்த பெஞ்ச் மேல உட்கார வைங்க. அம்மா, அண்ணன்களோட அட்ரஸ் இருக்குல்ல உங்ககிட்ட?
2: இருக்குமா? இருக்கு.
7: கான்ஸ்டபிள், அவங்க கிட்ட அட்ரஸ் வாங்கிட்டு போய் அவங்கள கூட்டிட்டு வாங்க ஸ்டேஷனுக்கு.
1: மலதி, அம்மா எங்க? வீட்டுல இல்லையா?
3: வந்தவங்களை கூப்பிட்டு நடு வீட்டுல உட்காத்தி வச்சிருக்கேன், நீங்க போய் படையில் போடுங்க.
1: ஏய், நான் என்ன கேக்குற, நீ என்ன பதில் சொல்ற?
3: நான் அவங்கள அப்பவே துரத்திட்டேன். அவங்க எங்க போய் விழுந்து கிடக்காங்களோ, ஒரு நாள் முன்னாடியே வந்து என் உசுர வாங்குறாங்க.
1: என் வயசான அம்மாவ இப்படியா துரத்தி அனுப்புவ? சரி, ஒரு நாள் முன்னதா வந்தா என்ன? நீ சம்பாதிச்சு போடுற. எங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து அது ஒன்னா பார்த்து கல்யாணம் செஞ்சு வச்சாங்க, அதுக்காக நீ காட்டுற கை மாறாது.
3: ஆமா ஆமா, ஒரு வீட்டை சம்பாதிச்சு வச்சுட்டு அண்ணனுக்கும் தம்பிக்கும் சண்டை போட்டுக்கிற மாதிரி கோர்ட்டும் கையுமா அலைய வச்சுட்டாங்களே, அது போதாதா?
1: அது கூட உங்க அப்பா வைக்கலையே, ஒண்ணு இல்லாத நீ இப்படி நடந்துக்கிற. ஐயோ, எங்க அம்மா எங்க போய் அலையறாங்களோ என்ன பண்றாங்களோ தெரியலையே. குமுதா, பாட்டியை நான் தேடி போறேன், இங்க வந்தா கொஞ்சம் உட்காரவேமா. ஐயோ, என்னாச்சோ தெரியலையே.

0: ஏமா, பாட்டியை துரத்திட்டியா? என்கிட்ட நல்லா பேசிட்டு இருக்கோம், கதையெல்லாம் சொல்லும், தலைவாரி பூ வைக்கும். ஏமா பாட்டிய துரத்திட்ட?
1: போ, உங்க அப்பாவோட போய் உங்க பாட்டிய தேடி கண்டுபிடிச்சிட்டு வா.
2: எங்க இந்த பக்கமா ஒரு அம்மா பாத்தீங்களா? ஒரு வயசான அம்மா, 60 வயசு மேல இருக்கும். பாத்தீங்களா? நீங்க யாரா பாத்தீங்களா?
3: ஒரு வயசான பாட்டிய போலீஸ் ஜீப்ல இப்பதான் ஏத்திட்டு போனாங்க. நீங்க வேணா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பாருங்களேன்.
4: குட் மார்னிங் மேடம்.
5: குட் மார்னிங்.
4: தோ சங்கர் அழைச்சிட்டு வந்துட்டேன்
5: மேடம். நீங்க தான் சங்கரா?
2: ஆமா மேடம்.
5: இவங்க உங்க அம்மா தானே?
2: ஆமா மேடம், எங்க அம்மா தான்.
5: உங்களை படிக்க வச்சு இவ்வளவு பெரிய ஆள் ஆக்கினாங்களே, இவங்களை இப்படி துரத்திட்டீங்களே, இது பாவமா இல்ல உங்களுக்கு?
2: மேடம், நாங்க துரத்தல மேடம், இது வீட்டு பிரச்சனை. என் ஒய்ஃபுக்கும் அம்மாவுக்கும் தகராறு.
5: அதனால
2: ஒண்ணு இல்ல மேடம், என்னால தீர்த்த வைக்க முடியல. அம்மாவும் சும்மா இருக்க மாட்டாங்க, அவளும் சும்மா இருக்க மாட்டா. நான் ஆபீஸ் போறதா இல்ல இவங்கள பாக்குறதா, இதுவே எனக்கு பெரிய தொலையா போச்சு மேடம்.
5: உங்களுக்கு இன்னொரு பிரதர் இருக்காருல?
2: ஆமா மேடம், என்னோட அனந்தா மேடம். அவரு
5: அவர் எங்க இருக்காரு?
2: இங்கதான் பக்கத்து தெருலதான் இருக்காரு மேடம். அதனால
5: அதனால
2: ஒண்ணு இல்ல மேடம், அதனாலதான் அம்மாவ அவரு 15 நாள் நான் ஒரு 15 நாள் அப்படின்னு பாத்துப்போம் மேடம். ஒரு நாள் முன்னாடி வந்துட்டாங்க, அதனால வீட்டுல பிரச்சனை மேடம்.
5: சரி, உங்க அண்ணா அட்ரஸ் கொடுங்க. கான்ஸ்டபிள் அவர் கொடுக்கற அட்ரஸ்ல போய் அவர் அழைச்சிட்டு வாங்க. சீக்கிரம்.
4: எஸ் மேடம்.
0: எனங்க எனங்க, உங்க அம்மாவ காணோம், எங்க போச்சோ தெரியல.
6: என்ன தேவி சொல்ற? எப்பயில இருந்து காணோம்?
0: காலையில இருந்தே காணோங்க.
6: ஏன் அது அப்பவே சொல்லல?
0: ஆமா, அது எங்க போகுது எங்க வருதுன்னு பாத்துக்கிட்டே இருந்து உங்களுக்கு சொல்றேன். எனக்கு அதான் வேலை பாருங்க. காலையிலயே கொடுத்த டிஃபனை கூட சாப்பிடாம அப்படியே மூடி வச்சிருக்காங்க. அந்த அம்மாவுக்கு அடிக்கடி கோவம் வேற வந்துடும். இன்னும் பழைய கெத்துலயே இருக்காங்க.
6: ஆமா, கெத்தா வாழ்ந்தவங்க அப்படிதான் இருப்பாங்க. இல்லனா எங்களை இப்படி படிக்க வச்சு ஆளாக்கி இருக்க முடியுமா?
0: ஆமா, பெரிய படிப்பு பெரிய வேலை, அதுக்குதான் மாசா மாசம் 15 நாள் கொட்டுறோமே தண்டசோறு. அது போதாதா?
6: என்ன சொன்ன? தண்டசோரா? தாய்க்கு சாப்பாடு போடுறது தண்டசோரா?
0: சரி அதை விடுங்க. நாளைக்கு தானே உங்க தம்பி வீட்டுக்கு அந்த அம்மா போகணும். இன்னைக்கே கிளம்பிட்டாங்க பாருங்க. அங்க போய் என்ன கலாட்டா பண்ணுதோ?
6: எப்படி தெரியும் அங்கதான் போயிருக்காங்கன்னு? பாவம், எங்க அலையிறாங்களோ.
0: நான் இப்பவே எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். நீங்க உங்க அம்மாவை தேடி பிடிச்சி உங்க அம்மா கூடவே சந்தோஷமா இருங்க.
6: என்ன சொன்ன? படிச்ச பொண்ணு பேசுற பேச்சா இது? உன்னை தேடி பிடிச்சி எனக்கு மனைவியாக்கி இந்த குடும்பத்தோட மருமகளாக்குன என் தாய ஓடி போனாங்க. பெத்த தாய முழுசா வச்சு காப்பாத்த முடியாத மகனா இருக்கிறனே, அது என் தவறுதான். தாய்க்கு சோறு போட தம்பிக்கும் பங்கு வச்சனே, அது என் குத்தம் தான். ஆரம்பத்திலேயே தாய் பாசம் இருந்திருக்கணும். நான் தான் பொண்டாட்டி தாசன் ஆயிட்டனே. நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலயும் பேசுவ. உன் வீட்டுல உன் அண்ணன் தம்பி உன் அப்பா அம்மாவை இப்படிதான் துரத்துறாங்களா? உன் வீட்டுக்கு ஒரு சட்டம் என் வீட்டுக்கு ஒரு சட்டமா? இரு இரு, என் அம்மாவை தேடி கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் வந்து பேசிக்கிறேன்.
4: ஏம்பா, இது சேகர் வீடு தானே?
6: ஆமாங்க, என்ன விஷயம்?
4: கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வாங்க, இன்ஸ்பெக்டர் அம்மா கூட்டு வர சொன்னாங்க.
6: நான் எதுக்கு சார் வரணும்?
4: என்னையா கேள்வி மேல கேள்வி கேட்டிருக்க? ஒரு பாட்டி ரோட்ல மயங்கி விழுந்துட்டாங்க. அந்த பாட்டி உங்களை மகன்றாங்க, அதை விசாரிக்கத்தான்.
6: அம்மா, என் அம்மாவை தான் இருக்கும் சார். நான் வரேன் சார், நான் இப்ப வரேன். வணக்கம் மேடம்.
5: உங்க பேர் தான் சேகரா?
6: ஆமா மேடம்.
5: இவங்கள பாருங்க, இவங்க உங்க அம்மா தானே?
6: அம்மா? ஆமா மேடம். அம்மா,
5: இவங்கள ஏன் வெளியே அனுப்புனீங்க?
6: அம்மா சும்மா இருக்க மாட்டாங்க மேடம், ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க.
5: அதுக்காக?
6: இல்ல மேடம், பசங்க படிக்கும் போது கூட அவங்கள கூட்டி வச்சுக்கிட்டு ஏதாவது கதை சொல்லி அவங்கள சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனாலதான் நான் 15 நாள், என் தம்பி 15 நாள் அவங்கள பாத்துக்கிறோம்.
5: ஓஹோ,
6: இப்ப என்னடா எங்க ரெண்டு பேருக்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம அவங்க பாட்டுக்கு புறப்பட்டு விட்டாங்க.
5: நீங்க அண்ணன் தம்பி தானே, உங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை இல்ல?
6: இல்ல மேடம், எங்க வீடு விஷயமா கோர்ட்ல கேஸ் நடக்குது, அதனால பேச்சுவார்த்தையே இல்ல.
5: வீடுன்னு சொன்னீங்களே, அது யார் வீடு?
6: எங்க

0: அப்பா அம்மா சம்பாதிச்சதுதான்.
1: வீட்டுக்கும் சண்டை போடுறீங்க, தாயை காப்பாத்துறதுக்கும் சண்டை போடுறீங்க. சரி சரி, விசாரிச்சு அனுப்புறேன். இப்ப யார் உங்க அம்மாவை அழைச்சிட்டு போக போறீங்க?
0: மேடம், ஆபீஸ்ல எனக்கு ஒரே வேலை,
1: அதனால
0: என் பொண்டாட்டிக்கும் பசங்களை பாத்துக்கிறதுக்கு நேரம் சரியா இருக்கு.
1: ஓஹோ,
0: அதனால அம்மாவை இல்லத்துல சேர்த்து விட்டா அதுக்கான பணத்தை ரெண்டு பேரும் சேர்ந்து கட்டிடுவோம் மேடம்.
1: என்ன ஜானகி அம்மா, உங்க பசங்க உங்களை முதியோர் இல்லத்துல சேர்க்க போறாங்களா? என்ன, நீங்க அங்க போறீங்களா?
2: நான் போக மாட்டேம்மா, நான் போக மாட்டேன். எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க, நான் ஏன் அனாத மாதிரி முதியோர் இல்லத்துக்கு போனோம்? ரெண்டு பிள்ளைங்களையும் நல்லா படிக்க வச்சு வேலையில சேர்த்து இவங்களுக்கு வீடு வாங்கி கொடுத்தோம் நானும் என் வீட்டுக்காரரும். நான் ஏன் அனாத இல்லத்துக்கு போனோம்? நான் சாகுறவரை என் பேரன் பேத்தி மகனுங்க மருமகள்களை பார்த்துக்கிட்டே சாவேன். நான் என்ன அனாதையா? ரெண்டு பிள்ளைகளையும் பெரிய படிப்பு படிக்க வச்சு எப்படி எல்லாம் நான் வளர்த்து எடுத்தேன். நானா என் பேரன் பேத்தி படிப்ப கெடுப்பேன்? சொல்லுங்க சொல்லுங்கம்மா சொல்லுங்க.
1: இங்க பாருங்க, நான் கட்ட பஞ்சாயத்தெல்லாம் செய்யக்கூடாது. இது கோர்ட்டுக்கு போனா அம்மாவுக்கு தான் சாதகமாகும். சரி சரி, நீங்க சாயங்காலம் வாங்க, நான் அந்த அம்மா கிட்ட பேசி சமாதானப்படுத்துறேன். இப்ப நான் வெளியில போனோம், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. கான்ஸ்டபிள்
3: மேடம்,
1: அந்த ஜானகி அம்மாவுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க.
3: எஸ் மேடம். மேடம், அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன். என்ன மேடம், அந்த பாட்டி மேல அவ்வளவு பாசம் பரிவு காட்டுறீங்களே, என்ன விஷயம் மேடம்?
1: கான்ஸ்டபிள், அதுக்கு பின்னாடி ஒரு கதையே இருக்கு.
4: இந்த பாரு குமாரி, நீ படிச்சது போதும், ஏதாவது வேலைக்கு போ.
1: அம்மா அம்மா அம்மா, நான் படிக்கிறேம்மா, நான் வேலைக்கெல்லாம் போக மாட்டேம்மா. அம்மா என்ன படிக்க வைங்கம்மா.
4: இந்த பாருமா, உங்க அப்பா செத்தப்போ உனக்கு 3 வயசு, நான் உழைச்சி உழைச்சி இதுவரையிலும் உன்னை காப்பாத்திட்டேன். இனிமே என்னால படிக்க வைக்க முடியாது. நீ ஏதாவது வேலைக்கு போனா தான் நம்ம கஷ்டம் தீரும். படிக்கணும்னா பணம் வேணாமா? ஏதோ புத்தகம் பையி ஸ்கூல் பீஸ் வேளா வேலைக்கு சாப்பிடுன்னு நான் எங்க போறது? என்ன செய்யறது, அது நம்ம தலைவிதி. ஏதோ ஒரு நல்ல இடத்துல வேலை செய்யறதால நம்ம வயிறு நிறையுது. போய் ஜானகி அம்மா வீட்டுல ஐயா கிட்ட கேட்டு ஏதாவது வேலைக்கு ஏற்பாடு
1: பண்றேன். ஜானகி அம்மா கிட்ட சொல்லி எனக்கு படிக்க வைக்க ஏற்பாடு பண்ணுங்கம்மா. சொல்லுங்கம்மா.
4: சரி சரி, வா, உன் இஷ்டம், வா வா பாக்கலாம், வா.

0: என்ன மீனாட்சி?
1: ஐயா கும்பிடுறேனுங்க ஐயா.
0: ஆ வா வா. உன் பொண்ணு குமாரிய கூட்டிட்டு வந்திருக்க போல இருக்க.
1: ஆமாங்க ஐயா, அது 10வது வரையிலும் படிச்சிருச்சு. மேல படிக்க வைக்க முடியலைங்கய்யா, அதான் ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா.
0: மீனாட்சி, இப்பெல்லாம் படிக்கிறதுக்கு செலவே இல்லை.
1: என்னங்க ஐயா சொல்றீங்க?
0: ஃபீஸ் கட்ட வேண்டாம். புத்தகம், பை, சீருடை, நோட்புக்கு, மதிய உணவு எல்லாம் இலவசம். அப்படி இருக்கும்போது நீ ஏன் படிக்க வைக்க கஷ்டப்பட போற? நான் உன் மகள் குமாரிய அரசு பள்ளியில சேர்த்து மேற்கொண்டு படிக்க வைக்கிறேன்.
1: ஐயா
0: எவ்வளவு மேற்கொண்டு செலவானாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத.
1: சரிங்க ஐயா.
0: மீனாட்சி, இப்பெல்லாம் அரசு பள்ளி மாநகராட்சி பள்ளியில எல்லாம் தேர்வு விகிதம் அதிகம் காட்டுது. மீனாட்சி
1: அப்படிங்களா ஐயா?
0: அரசு பள்ளின்னு கேவலமா நினைக்காத, அவ படிச்சு நல்ல வேலையில சேர்ந்தா அவளோட எதிர்காலம் நல்லா இருக்கும்.
1: சரிங்க ஐயா.
0: நீயோ கணவனை இழந்து இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு வளர்ந்த, உன் பொண்ணு மேற்கொண்டு படிச்சா நல்ல வேலை கிடைக்கும், நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருப்பீங்க, அவ பெரிய ஆளா வருவாம்மா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு.
1: சரிங்க ஐயா, உங்க ஆலோசனைப்படியும் என் பொண்ணு விருப்பப்படியும் அவ படிக்கட்டுங்க ஐயா, படிக்கட்டும். உங்களுக்கு எதுக்கு ஐயா சிரமம்?
0: இதெல்லாம் சிரமம் இல்லை மீனாட்சி, இது என் போன்றவர்களுடைய கடமை. திருவள்ளுவர் கல்வியை பற்றி ஒரு அதிகாரமே எழுதியிருக்காரு, அதுல ஒன்னு ரெண்டு சொல்றேன் கேளு. கண்ணுடையர் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். அடுத்ததா, கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. கல்வி தாம்மா அழிவில்லாத செல்வம், இதெல்லாம் பொது நன்மைமா. ஒரு ஆழம் விதைய மண்ணில நட்டு

0: அத்தா, செழித்து வளர்ந்து பறந்து விழுது விட்டு நிழல் தந்து இருக்கிற மாதிரி தான்மா கல்வியும்.
1: சரிங்கய்யா, உங்க ஆலோசனைப்படியும் என் பொண்ணு விருப்பப்படியும் படிக்கட்டுங்கய்யா, படிக்கட்டும்.
2: கான்ஸ்டபிள்
3: மேடம்,
2: இதுதான் நான் படிச்சு இவ்வளவு பெரிய உத்தியோகத்துல இருக்கிறதுக்கு காரணமா இருந்தவங்க இந்த ஜானகி அம்மாவும் ஐயாவும் தான்.
3: அப்படியா மேடம், அப்படிப்பட்ட நல்லவங்களுக்கெல்லாம் இந்த நிலைமை. ஜானகி அம்மா, இன்ஸ்பெக்டர் மேடம் உங்களை பத்தி நிறைய சொன்னாங்க, உங்களுக்கு இந்த நிலைமையா?
1: என்னையா செய்யறது, ஐயா இருந்தப்போ நல்லாதான் இருந்தாரு, வேலையிலிருந்து ஓய்வு பெற்றாரு, அந்த பணத்துல எனக்கு கூட எதுவும் கொடுக்காம மகனுங்க காப்பாத்துவாங்கன்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு பெரிய வீடு வாங்கி கொடுத்தாரு, கல்யாணமும் செஞ்சு வச்சாரு. ஆனா மருமகளுங்க உதாசீனமே அவர் மனசை வாட்டிருச்சு, பென்ஷனும் இல்லை, கையிருப்பும் இல்லை, அந்த மனக்கவலையிலேயே என்னை தவிக்க விட்டுட்டு இப்படி திண்டாட விட்டுட்டார் ஐயா.
3: கவலைப்படாதம்மா, நம்பிக்கை தான் வாழ்க்கை, நல்லதே நடக்கும்.
1: ஆமையா, நல்லதே தான் நடக்கணும். ஆனா அப்பவே அவருக்கு நான் சொன்னேன், ஐயா நமக்குன்னு கொஞ்சம் பணமோ வீடோ இருக்கணும், எதிர்காலத்துல நமக்குன்னு பிடிப்பு இருக்கணும்னு. அவரு உடனே, ஏமா ஜானகி கவலைப்படுற, நம்ம மகனுங்க அப்படி செய்வாங்களா? நான் தான் படிப்போட நல்ல அறிவுரை நூல்களையும் அவங்கள படிக்க வச்சிருக்கேனே, இதுவரை அன்போடும் பண்போடும் வளர்ந்துருக்கிறாங்க, நம்பிக்கை தான் வாழ்க்கை ஜானகின்னாரு. ஐயா நம்ம மகனுங்க நல்லவங்க தான், ஆனா காலம் இப்படியேவா இருந்துரும், வருங்காலம் எப்படி இருக்குமோன்னு சொன்னேன், அவர் கேட்கல. இன்னைக்கு நான் தான் அவதிப்படுறேன், அவர் நிம்மதியா போய் சேர்ந்துட்டார்.
2: ஜானகி அம்மா அழாதீங்க, ஐயா தான் என்ன முழு முயற்சி எடுத்து நம்பிக்கையோட பணமும் செலவழிச்சு தம் மக போல என்னை படிக்க வச்சாரு. நானும் உங்க மகதானம்மா, என் கூட வந்துருங்கம்மா. நீங்க எங்க வீட்டுக்கு வந்தா உங்க பிரிவு அவங்களுக்கு பாசத்தை ஏற்படுத்தும். அம்மா என் கூட வாங்கம்மா, எங்க அம்மாவும் உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, வாங்கம்மா. அழாதீங்கம்மா.
4: மேடம், எங்க அப்பா செஞ்ச உதவிக்கே நீங்க நன்றி, கடமை, பாசங்கிற பண்போடு நடந்துக்கிறீங்க. நாங்க அவருக்கு பிறந்திருந்தோம், சுய புத்தி இல்லாம மனித நேயத்தையே மறந்துட்டோம். நாங்க இனி ரெண்டு பேரும் சண்டை சச்சரவு இல்லாம சகோதர பாசத்தோட இருப்போம்.
5: ஆமா மேடம், இப்பதான் எங்க அப்பா அம்மாவோட அருமையும் பெருமையும் நல்லா புரிஞ்சுட்டோம் மேடம். எங்க அம்மாவை எங்க வீட்டுக்கே அனுப்பிடுங்க மேடம், எங்க கண்களை திறந்துட்டீங்க.
4: ஆமா மேடம்,
2: நீங்க ரெண்டு பேரும் மனசு மாறினதுக்கு ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் அம்மாவை எங்க வீட்டுல கொஞ்ச நாள் வச்சிருந்து அனுப்பலான்னு நினைக்கிறேன், எங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு உங்க அம்மாவை கூட்டிட்டு போங்க. இங்க பாருங்க, பிரிவு தான் பாசத்தை ஏற்படுத்தும், இது ஒரு நன்றி கடனா நான் நினைக்கிறேன். ஐயா எப்பவுமே ஒரு திருக்குறளை மேற்கோள் காட்டுவாரு, காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தில் மான பெரிதுன்னு. ஒருவனுக்கு மிக அவசியமான காலத்துல செஞ்ச உதவி சிறிதாயினும் அதன் தன்மை இவ்வுலகத்தை விட பெரிதாகும்.
4: இப்ப வீட்டுக்கு வாங்கம்மா, போலாம்.
1: சங்கர், உங்க மேல எனக்கு எந்த கோபமும் இல்லப்பா, எனக்கு கோபமே இல்லப்பா. இப்ப நான் மனசு சந்தோஷமா இருக்கிறேன், நிறைஞ்சிருக்கு எனக்கு மனசு. நான் குமாரி வீட்டுக்கு போய் ஒரு வாரத்துல வர்றேன், எனக்கும் என் பேர பசங்களை விட்டுட்டு ரொம்ப நாள் எங்கேயுமே இருக்க முடியாதுயா, நான் சீக்கிரம் வந்துடுறேன், நீங்க போயிட்டு வாங்கப்பா, நான் வந்துருவேன். அழாதடா, அழாதையா, அழாத, கண்ணு துடைச்சிக்க.
6: நில்லுங்க நில்லுங்க, என்ன இப்படி அவசரமா ஓடி வரீங்க?
7: அதானே, ஏன் இவ்வளவு அவசரமா ஓடி வரீங்க?
8: என்னங்க, அத்தை பேருக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு, மாமா அவங்க பேர்ல இன்சூரன்ஸ் பண்ணிருக்காங்க, அது மெச்சூர் ஆகி 50 லட்சம் செக் வாங்கிட்டு சொல்லி அந்த லெட்டர்ல போட்டிருக்குங்க.
7: அப்படியா?
8: அத்தை எங்களை மன்னிச்சிருங்க அத்தை, நாம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இருக்கலாம் அத்தை.

0: பணத்தை பார்த்த உடனே மனசு மாறிடுச்சா? உங்களால் தானே எங்கள் அம்மா உதாசீனப்படுத்தி தெருவுக்கு துரத்தி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து மதிப்பும் மரியாதையும் போய் இப்போ எல்லாத்தையும் இழந்து போய் நிற்கிறோம்.
1: எங்களை மன்னிச்சிருங்க அத்தை, நாங்கள் செஞ்சது தப்பு தான், இனிமே அப்படிலாம் நாங்கள் நடந்துக்க மாட்டோம்.
2: இங்க பாரு தம்பி, அவங்கள ஒன்றும் சொல்லாத, இது காலத்தின் இயல்பு. அவர் அப்போதே சொல்லிக்கிட்டு இருப்பாரு, ஜானகி உனக்கு ஒரு பரிசு காத்திருக்குன்னு. அதை என்னான்னு அவரும் சொல்லலை, நானும் கேட்கல. அது இதுதான் போல இருக்கு. இதுவும் நல்லதுக்கு தான். சேகர், சங்கர், எனக்கு இன்னும் மன கஷ்டம் இல்லைப்பா. நீங்கள் அவங்கள எதுவுமே சொல்லாதீங்க அந்த பொண்ணுங்களை, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குதுய்யா.
3: சரிம்மா, சரிம்மா. அம்மா, நீங்கள் இன்ஸ்பெக்டர் அம்மா வீட்டுக்கு போய்தான் ஆகணுமா? எங்கள் கூட வந்துருங்கம்மா, எங்கள் வீட்டுக்கு வந்துருங்கம்மா. அம்மா
2: வரேயா, வரேன். நான் குமாரி வீட்டுக்கு போய் ஒரு வாரத்திலேயே நான் வந்துடுவேன். வந்து உடனே பணத்தை எடுத்து உங்களுக்கு தந்துடுவேன். ஆனால் அதை என் பேரன் பேத்தியோட உயர்கல்விக்கு நீங்கள் பயன்படுத்தணும். உங்களைப் போலவே உங்கள் மகனும் மகளும் நல்லா படிக்கணும். அவர் இருந்தாலும் இதைத்தான் செய்வார். அம்மா, நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் புருஷன்மாரோட சண்டை சச்சரவு இல்லாமல் ஒத்துமையாக பிள்ளைகளை படிக்க வைங்க. இழந்த காலத்தை மீட்க முடியாதுமா? மீட்க முடியாது. ஒவ்வொரு குடும்பமும் அன்பும் பாசமும்னு வாழணும். நீங்களும் அப்படி நடந்துக்குங்க. உங்கள் பிள்ளைகளையும் அதே மாதிரி அன்பு பாசத்தோடு வழி நடத்துங்க. அழாதையா, நான் போயிட்டு ஒரே வாரத்தில் வந்துடுறேன். எங்கே போகிறேன்? என் பொண்ணு குமாரி வீட்டுக்கு தானே, அவளும் எனக்கு பொண்ணு தானேயா? அழாதையா, அழாத.
4: சங்கர், சேகர், அம்மாவை நான் கூட்டிட்டு போறேன். நானும் அவங்க மக மாதிரி தானே. இங்க பாருங்க, குடும்பங்கிறது ஒரு ஆலமரம் மாதிரி. ஆலமரத்தை எப்படி விழுதுகள் தாங்கியிருக்கோ, அதே போல குடும்பத்தை அன்பான உறவுகள் தான் தாங்கி நிற்கும்.
3: தேங்க்ஸ் மேடம்.
5: நேயர்கள் இதுவரை கேட்டது ஆலமரம் நாடகம். எழுதியவர் காவனூர் வேலன் அவர்கள். இதில் நடித்தவர்கள் வாசுதேவனாக கே ஆர் எஸ் குமார், ஜானகியாக சி சிவகாமி, சங்கராக எஸ் ரமேஷ், இன்ஸ்பெக்டராக பத்மஸ்ரீ, மாலதியாக ஆர் அருணா, தேவியாக வி வினோதினி, கான்ஸ்டபிளாக எல் மோகன்.

0: நேரம் இரவு 8:40. நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் பாரதிய சேனா.
1: நமஸ்கார், மேன் ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை तथा भारत के हर सैनिक को समर्पित है, पैरामिलिट्री के अर्धसैनिक बलों के हर सैनिक को समर्पित है, रक्षा मंत्रालय से लेकर देश के एक एक नागरिक को ये गीत समर्पित है। हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் திரைகானம். சிந்துநதிப்பூ திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. பாடலை பாடியிருப்பவர்கள் கே.ஜே. யேசுதாஸ், ஆஷா லதா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் இரவின் மடியில். இதில் துள்ளாத மனமும் துள்ளும் பூவெல்லாம் கேட்டுப்பார் திரைப்படங்களிலிருந்து பாடல் ஒலிக்கிறது. முதலில் துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேயர்கள் இரவின் மடியில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். இனி பூவெல்லாம் கேட்டுப்பார் திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

0: Colonel Boulay for podium finishes in the women's 10-meter air rifle event at 6:15 a.m. Indian time. And that is the end of this news bulletin.
1: நேரம் 1:10. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் நினைவில் நின்றவை. இதில் நீ பாதி நான் பாதி திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேயர்கள் நினைவில் நின்றவை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை நீ பாதி நான் பாதி திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். இனி நாடோடி தென்றல் திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

நினைவில் நின்றவை நிகழ்ச்சியின் நிறைவாக தேவர் மகன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. பாடலை பாடியிருப்பவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், கமலஹாசன்.

பிறந்தா அப்ப இவன் யாருன்னு புரியும். அட பட பட பெண்ண ஆட்டி கெட்டு மாப்பூடி பட ஒன்னு ஒரு கட்டு பாவ திரிப்பச்சா கத்திரி வச்சா ஒதுங்கிக்க ஒளிஞ்சிக்க இடுப்புல போடுற போடுல ஒக்காத்தி ஒன்ன நான் முக்காடு போட வைப்பேன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் என்ற இதய கணே மற்றும் பல்லாண்டு வாழ்க திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்க இருக்கிறோம். முதலாவதாக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா, எஸ்பி பாலசுப்ரமணியம், சாய்பாபா, உஷா ஊத்தப் மற்றும் குழுவினர் பாடிய பாடல்களை தொடர்ந்து கேட்கலாம் இதய கணே திரைப்படத்திலிருந்து.

நேரம் நள்ளிரவு 2:41, 25 நொடிகள். நேர்கள் இதுவரை கேட்டது நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் இதயக்கணி திரைப்படத்திலிருந்து பாடல்கள். தொடர்ந்து கேஜே யேசுதாஸ், டி எம் சவுந்தரராஜன், வாணி ஜெயராம், டி கே கலா குரல்களில் பல்லாண்டு வாழ்க திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

மலைகளில் சிறந்த மலை மருதமலை. மலைகளில் சிறந்த மலை மருதமலை, சிவன் மகன் வந்து விளையாடும் அழகு மலை, சிவன் மகன் வந்து விளையாடும் அழகு மலை.

0: தொடர்ந்து கந்தன் கருணை திரைப்படத்திலிருந்து எஸ் வரலட்சுமி குரலில்
1: வெள்ளிமலை மன்னவா.

0: காலை 5:22 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி புலரும் பொழுது. தொடர்ந்து டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குழுவினர் பாடிய பாடல் சமயபுரத்தாளே சாட்சி படத்திலிருந்து.
1: பெஞ்சேலை புடுத்திய பேர்க்கு காப்பாய் நிற்கும் அயவல்லவோ, புரிஞ்சவர் கருணும் பெரிய பாளைய திருநகர் வாழும் தாயல்லவோ. பெஞ்சேலை புடுத்திய பேர்க்கு காப்பாய் நிற்கும் அயவல்லவோ, உரியவர் கருணும் பெரிய பாளைய திருநகர் வாழும் தாயல்லவோ. கேட்டை களையும் கோட்டை மாறியாய் சேலத்தில் வளரும் சுடரல்ல.

கேட்டை களையும் கோட்டை மாறியாய் ஏலத்தில் வளரும் சுடரல்லவோ பார்ப்புடன் பொங்கல் படைப்பவர் குதம் போல விழியம்மன் அவள் அல்லவோ சமயபுரத்து நாயகியே சமயத்தில் காக்கும்.

ஆடித்தேர் கொண்டு அழகாய் வலம் வரும் தேர்காடு அமர்ந்த அருள் அல்லவோ, திருவேற்காடு அமர்ந்த அருள் அல்லவோ. ஆலயம்மன் என திருப்பெயர் விளங்க அருமறைபாடும் பொருள் அல்லவோ.